0: இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நேர்களோடு கதைக்க போகிறோம்.
1: ஆமாம், நேர்களோடு இணைந்து கொண்டு நாங்களும் போட் நிகழ்ச்சியை இந்த வழியில் கேட்டுக்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை நாங்களும் அள்ளி தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போன்றோம். நாங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்போம், அதாவது ஒரு உற்பத்தி சார்ந்த அந்த கேள்வியாக இருக்கும், இல்லாட்டி ஒரு நாட்டில் வந்து இந்த உற்பத்தி இருக்குது, இந்த உற்பத்திக்கு அதாவது பேர் போன நாடு எது, இல்லாட்டி இந்த நாட்டில் வந்து பேர் போன உற்பத்தி எது, அப்படி நாங்கள் மாற்றி மாற்றி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கேள்வி கேட்போம்.
0: நிச்சயமாக கேட்போம், ஆனால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் தர மாட்டோம், நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லணும்னு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். கேள்வி மட்டும்தான் கேட்க போகிறோம். இன்று எடுத்து வந்த அந்த கேள்வி, உலக அளவில் ஆப்பிள் பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது, ஆப்பிள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வியாக இருக்கிறது.
1: ஆமா, நிறைய பேர் விரும்பி சாப்பிடுற சாப்பாடு வந்து ஆப்பிளாக இருக்கும், அதாவது நல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து உடனே ஆப்பிள் சாப்பிடணும், இல்ல ஆப்பிள் ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த
0: அவ்வளவு ஹெல்த்தி ஸ்நாக்கா சார் நான் சாப்பிடுறேன்,
1: ஹெல்த்தியான சாப்பாடு மட்டும் தான்
0: சாப்பிடுறது.
1: அப்ப இந்த ஆப்பிள் வந்து எங்க உற்பத்தியாது அப்படின்றது, அதாவது அதிகமாக எங்க உற்பத்தியாதுன்றதுதான் கேள்வியாக இருக்கிறது. நேர்கள் இணைந்து கொள்ள மீஸ்டம் ஒனேக்கு, அதாவது 4164544040 என்ற தொலைபேசி இலக்கமாக மூலியமாக நீங்கள் விளைந்து கொண்டு இந்த கேள்விக்கான பதிலை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்.
0: உலக அளவில் ஆப்பிள் பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.

0: நேரம் 8:08 இஸ்டம் 102 தசமிழோடு இணைந்திருக்கின்றீர்கள். அளித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டிருந்த கேள்வி, உலக அளவில் ஆப்பிள் பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பது.
1: ஆப்பிள் விரும்பி சாப்பிடறவங்க எல்லாரும் கட்டாயம் கால் பண்ணி எங்களுக்கு சொல்லி ஆகணும், இது எங்க உற்பத்தி அதிகமா நடக்குதுன்னு சொல்லி. எனவே அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
0: அந்த வகையில் எங்களுடைய இணைப்பில் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்துக்கொள்ளலாம். இணைந்திருக்கும் நேர், வணக்கம்.
2: நன்றி
1: நன்றி தேவகுமார், பார்க்கலாம். சரி நன்றி, பார்க்கலாம். இணைந்திருக்கோம், அடுத்த நிறைய முனைத்துக் கொள்ள போறோம். வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: சிவகுமாரன், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் அதே மாதிரி நல்ல சுகமா இருக்கிறோம். உற்சாகமா கதைச்சிட்டு இருக்கீங்க சிவகுமாரன், எப்படி போகுது நாள் எல்லாம்? சரி சொல்லுங்க,
0: என்ன பதிலோட இணைந்திருக்கீங்க? எந்த நாடு?
1: அதான் என்ன நாடுன்னு சொல்றீங்க? நீங்களும் அழைக்கலாம். 416-544-4040 வாயிலாக நீந்திருக்கும் அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம். வணக்கம். உடுப்பிட்டி ஒரு ராஜா, நாங்க நல்ல சுகமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ஆப்பிள் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான பொருட்கள், நன்றி. எல்லாருக்கும் நல்ல உலகத்துல எல்லா மக்களுக்கும் நல்ல ஒரு சிலருக்கு கிடைக்கும், கிடைக்காது. நாங்கள் குடுத்து வச்சிருந்தாங்க எங்களுக்கு
1: காரணம்.
3: ஆனால் எனக்கு பிடிச்ச அளவுல தெரிஞ்ச அளவுக்குல புளோரிடா அமெரிக்கா.
1: அமெரிக்கான்னு சொல்லி இருக்கிறீங்க.
3: ரெண்டாவது மெக்சிகோ.
1: ரெண்டாவது மெக்சிகோ, சரி பார்க்கலாம். நன்றி நன்றி இணைந்து கொண்டமைக்கு. இன்னும் இன்னும் ஒரு ஆள், இன்னொரு நேரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம்.
4: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? யார் பேசுறீங்க?
5: பாவக்காயஞ்சோறும்
1: சாப்பிட்டு
0: நல்ல ஆரோக்கியமான காம்பினேஷன் தான். சரி சொல்லுங்க, இது எந்த நாடாக இருக்கும்? எந்த நாட்டுல வந்து ஆப்பிள் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுகிறது?
1: அமெரிக்கா முதலாவது, இரண்டாவது நியூசிலாந்து. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரம் பிரியர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி
0: ஆப்பிள் பிடிக்குது
1: பார்க்கலாம். வணக்கம்.
0: சரி, அவர் சென்று விட்டார். அடுத்த நேர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: சரி, நீங்களும் அழைக்கலாம். 416-554-4040 வாயிலாக நினைந்திருக்கும் அடுத்த நேர், வணக்கம்.
6: வணக்கம் நிவாசினி, அங்கால சகானாவாருன்னு தெரியவில்லை.
1: சகானாவேதான்.
6: ஓகே, நன்றிகள் இருவருக்கும். வாழ்த்துக்கள். முதல்கண் இருவரும் நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கும். தியாகராஜா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: நாங்கள் நலம் நலம், நன்றி. அதுபோல நீங்கள் எல்லோரும் நலமரம் இருக்க வேண்டும் எல்லாம் நிறைவேற பிரார்த்தனை செய்து கொண்டு. எனக்கும் அமெரிக்காவா தான் இருக்கலாம் ஒரு சந்தேகத்திலே அமெரிக்காவுட்டு சொல்லிக்கிட்டு போகிறேன்.
1: சந்தேகம் தான், சந்தேகத்துலதான் சொல்றீங்க.
0: சந்தேகத்தை கிளியர் பண்ணிடலாம்.
6: நாங்க கனடாவுன்னு சொல்லலாம், கனடாவிலும் இருக்கேன். நாங்கள் இந்த அப்பல் நேரத்துல நாங்கள் இந்த கூட கூட வருது. இதை விட அமெரிக்கால கூட தான் இருக்கலாம்.
1: தியாகராஜா சொன்னது ஏராளமான வகை வகையான ஆப்பிள் எல்லாம் இருக்கும். அப்படி அதுக்காக நீங்க கனடா தான் அதிக உற்பத்தியான்னு கேட்டீங்கன்னா நாங்க இப்ப சொல்ல மாட்டோம்.
0: நீங்களும் கொஞ்ச நேரத்துல பதில் சொல்லுவோம்.
1: எனவே நீங்களும் அழைத்து சொல்ல. 416-554-4040.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, Community Legal Services, 289-242-5450.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்.
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது குயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது தமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
7: தமிழர் நாள் திருவிழா.
6: கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
9: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-4 சம் கண்டிஷன் அப்ளை.
10: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 8:24 நிமிடம் எஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஊரின் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இந்த பொழுதில் நாங்களும் நேர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். நாங்கள் கேட்ட கேள்வி, உலக அளவில் ஆப்பிள் பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்பதுதான். எங்களுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அன்பு பேசுகின்றேன்.
1: அன்பு, எப்படி இருக்கிறீங்க?
2: சௌகரியம், சௌகரியம் இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். சரி, சொல்லுங்க.
2: இந்த ஆப்பிளுக்கு வந்து ஆப்பிளுக்கே ஒரு சிட்டி வச்சிருக்காங்க, ஆப்பிள் சிட்டி என்றே அதுக்கு பேர். அதுல வந்து சைனாவில பல சிட்டி இருக்குது, ஆப்பிள் சிட்டி. மற்றது என்ன, டூப்ளிகேட் சிட்டி ஒன்று ஷங்காயில இறங்க, நீங்கள் டாக்ஸில ஏறி டூப்ளிகேட் சிட்டினா அந்த டூப்ளிகேட் சிட்டிக்கே கொண்டு போய் விடுவார், கலைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இது வந்து ஷெல்டாங், ஷெல்டாங் அண்டு ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்குது, அந்த எலோ ரிவருக்கு பக்கத்துல. அதுல வெரி இம்பார்ட்டன்ட், இதுல ஒரு ஒரு மெசேஜ் என்னன்னு சொன்னால், இங்கும் ஆப்பிள் விளையுதுதான், ஆனால் அது இந்த அந்த டெம்பரேச்சர் வெப்பம் வந்து 20-25 இடையில இருக்கணும்.
0: சரி, நீங்க போய் பாத்துருக்கீங்களா சைனால?
2: தாங்க, மூணு தரம் போயிருக்கிறேன். அதுல
0: அதுல நீங்க சொல்றீங்க, அப்ப சைனா தான் சொல்றீங்க,
2: அவேதான்
0: உறுதியா சொல்றீங்க?
2: உறுதியும் அறுதியும்.
0: நன்றி, நன்றி அன்பு. இணைந்து கொண்ட மிக நிறைய தகவல் பகிர்ந்திருந்தீங்க, மிக்க மிக்க நன்றி. இணைந்திருக்கும் அடுத்த நிறைய மனித கொள்ள போகிறோம். வணக்கம்.
3: வணக்கம் அக்கா. குமார்.
1: வணக்கம் குமார், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கோம், நீங்க ரெண்டு பேரும்?
0: நான் நல்ல சுகமா இருக்கோம் குமார். சொல்லுங்க, என்ன பதிலோடு வந்திருக்கீங்க?
3: யாராவது சைனா தான்,
1: சைனான்னு சொல்லியிருக்கீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி, இணைந்து கொண்ட மிக்க குமார்.
0: நன்றி, நன்றி. 8:26 நாங்களும் பதில் சொல்லும் நேரமும் வந்தாச்சு. உலக அளவில் ஆப்பிள் பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருந்தோம். நேர்களும் இணைந்து, ஏராளமான நேர்கள் இணைந்து சுவாரஸ்யமான கலந்து கொண்டாங்க,
1: தகவல்களும் கிடைத்தது. அதே மாதிரி பதிலும் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தேன். அதுவும் எல்லா முக்கிய முக்கவசிய அதாவது எல்லா நேர்களுமே வந்து பார்த்தோம்னா
0: அநேகமா வந்து சரியான பதிலாம் சொல்லியிருந்தாங்க. சீனா தான் இதுக்கு சரியான பதிலாக இருக்கிறது. உலக அளவில் உற்பத்தியாகும் மொத்த ஆப்பிள் பழங்களில் 50% அதிகமானவை சீனாவில் மட்டுமே விளைகின்றன.
1: அடுத்த இடங்கள்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சீனாவுக்கு பிறகு அமெரிக்கா, துருக்கி மற்றும் போலந்து ஆகிய நாடுகள் வந்து ஆப்பிள் உற்பத்தியில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் முதன்மையான இடத்துல இருக்கிறது வந்து சீனா தான்.
0: எனவே இன்று அளித்தந்த வானம் போர் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அத்தினியர்களுக்கும் நன்றி. இன்றைய கேள்விக்கான சரியான பதில் சீனா என்பதாகும்.
4: ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ?

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: காங்கோ நாட்டில் மோசமான இபோலா வைரஸ் திரும்பின் பரவல் எதிர்கொள்ளப்படும் நிலையில் அதனை இலக்கு வைத்து எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகளின் சோதனை திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாடர்னா நிறுவனத்துக்கு ஹெல்த் கனடா அனுமதி வழங்கியுள்ளது. ஐக்கிய ராஜ்யத்துக்கு பின்னர் உலகிலேயே இரண்டாவது நாடாக இந்த இபோலா தடுப்பூசிகளின் சோதனை திட்டத்துக்கு கனடா அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் தொடர்பிலும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான இரட்டை அர்த்த கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக வெற்றிக்கழக அரசு மீதும் குற்றம் சாட்டி தஞ்சாவூரில் திமுக சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் வைத்து அவர் வெளியிட்ட கருத்துக்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் விமர்சனங்களை ஏற்படுத்தியிருந்தது. உதயநிதி ஸ்டாலினின் கைதினை அடுத்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வரும் திமுகவினர் பொதுமக்களை தாக்குவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் ராஜ்மோகன் அமைதிக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என எச்சரித்துள்ளார். போராட்டம் எனும் பெயரில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் திமுகவினர் அராஜகங்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவை என தமிழக பாஜக மகளிரணி சாடியுள்ளது.
1: இலங்கையில் இணைந்து செயற்பட்டு வரும் 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் பிரதிநிதிகள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை நேரில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். தமிழ் பேசும் மக்களுக்கான அரசியல் உரிமைகள், அதிகார பகிர்வு, வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி, நல்லிணக்கம் மற்றும் நீடித்த அரசியல் தீர்வு ஆகிய விடயங்கள் இச்சந்திப்பில் விரிவாக பேசப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass.
4: 102.7 FM.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: IP Gold House, திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House. டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
7: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
8: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
9: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
10: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
9: 416-284-7000 Cash Point.
11: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சியை அளித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்தெல்லாம் வெளியே காலநிலையை தற்போது பார்த்தோம்னு சொன்னால் 25 டிகிரி செல்சியஸ் நிலை 28 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும், நாளைய காலை பொழுதில் 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மதிய வழியில் 27 டிகிரி செல்சியஸ் 33 உணரப்படப் போகின்றது. நாளைய அதிகூடிய வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் மதிய வழியில் இருக்கப் போகின்றது. மாலை வேளையில் 24 டிகிரி செல்சியஸ் சூழ்நிலை 30 நாளை இரவு பொழுதுகளில் 19 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலநிலை இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லை டொராண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்ற செல்லும் நான் சகானா லிங்கநாதனுடன் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
1: பாட்டுக்கு
2: நாரதன்,
1: வீணைக்கு
2: வாணி,
1: அழகுக்கு
2: முருகன்,
1: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
1: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
1: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மெட்ரோ, ஸ்டீல் சந்திப்பில். அழையுங்கள் 6477665189.
0: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
0: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
5: சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசு?

0: ரசிக்கிறீர்கள். நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகுமாடம்.
1: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 km gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana Ahmed Tamzi 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1000 to $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமி
1: அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solution. Skirubal Tanabala Singham, 416-298-2777, MountGageSolutions.ca.
6: மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல்சன் தி பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேட் நிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: திசையெங்கும் கேட்கும் இசை. ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

0: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்தஃபம் 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% downuden commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000.
11: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும் சத்தும்

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
4: Primal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Primal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக்கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439. உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000. Cash Point.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. July 25 முதல் August 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மெட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4372632394 4162899993.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, Scarborough, Pharmacy and Mechanical Sandipil, 416-731-7044, selasi.ca.
4: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, Unit 15, Scarborough, 416-841-5301, 416-841-5301.
5: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், Unit 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன் ஆகஸ்ட் 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம். ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கமென் மெக்னிக்கல் சந்திப்பில், டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 4162-416-2416-2-8212-0462. Some condition apply.
5: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34th ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும்

0: அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அணையுங்கள் முரளி 416-455-3514.
1: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுங்க. 102.7

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
2: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
1: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: Lakme Home Singh Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Singh 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Singh 416-788-2426.
8: Indrum isayudan East FM ungaludan 102

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
3: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
4: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit nei. Petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908
10: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: தெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழிகிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பி

0: எஃப்எம் 102.7 கேட்டாலே
1: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2026 புதன்கிழமை, 19 காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்டெஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்டெஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: எஸ்டிஎஃப்எம் காட்சலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:06. கனேடிய செய்திகள். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 18°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றும் சூரியஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இருக்கும். 27°C வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். 33°C உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை மழைக்கான வாய்ப்புகள் ஓடியிருக்கிறது. 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வெப்பநிலை 27°C 35° இருக்கும் என கூறப்படுகிறது. வெள்ளிக்கிழமை 23°C 29° இருக்கும். சனிக்கிழமை 28°C 36° இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 27°C 32°C திங்கள் 27°C 32°C இருக்கும். செவ்வாய்க்கிழமை 25°C 31°C புதன்கிழமை 26°C 30° கொண்டதாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்புகூறல். அமெரிக்காவுடனான புதிய பதற்றங்களின் மத்தியில் கெனடிய அமெரிக்க வர்த்தக அமைச்சர் வாஷிங்டன் பயணமாகியுள்ளார். கடந்த 2 வாரங்களில் அமைச்சர் டொமினிக் லீப்லாங் அமெரிக்காவுக்கு செல்லும் 2வது பயணமாக இது கருதப்படுகிறது. அமெரிக்காவுடனான நீண்டகால வர்த்தக போர், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மீண்டும் விடுத்துள்ள வரி தொடர்பான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது. இந்த பயணத்தில் கனடாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் செரடும் அமைச்சருடன் இணைந்துள்ளார். வர்த்தகம் தொடர்பான தொடர் சந்திப்புகளில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் இருவரும் வாஷிங்டன் பயணமானதாக அமைச்சர் டொமினிக் லீப்லாங்கின் அலுவலகம் தெரிவித்தது. இவர்கள் இருவரும் கடந்த வாரமும் அமெரிக்க தலைநகருக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த மாத இறுதியில் சில கெனடிய பொருட்கள் மீது 50% புதிய வரியினை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்ட நிலையில் இந்த பயணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகின்றன. இனப்படுகொலையை ஆதரிப்பதற்கும் வேண்டுமென்றே வெறுப்பை தூண்டியதற்குமான குற்றத்தை வினிபெக் நகரைச் சேர்ந்த ஒருவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சமூக ஊடகங்களில் தான் வெளியிட்ட பதிவுகளில் தன்னை தீவிர இனவெறியர் என அடையாளப்படுத்திக் கொண்ட வினிபெக் நகரைச் சேர்ந்த ஒருவருக்கு இனப்படுகொலையை ஆதரிப்பதற்கும் முஸ்லீம் மற்றும் யூதர்களுக்கு எதிராக வேண்டுமென்றே வெறுப்பை தூண்டியதற்கும் ஆன குற்றத்தை தான் ஒப்புக்கொண்டுள்ளார். ஜேசன் போல் ரிண்டால் கடந்த வாரம் மணிடூபாவின் மாகாண நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் மாகாணி அச்சுறுத்தும் வகையிலான பதிவுகள் தொடர்பாக மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டையும் அவர் எதிர்கொள்கிறார். April 2025 RCMP அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்தனர். இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் உள்ள தூதரக அலுவலகம் ஒன்றை அமெரிக்கா மூடவுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. வினிபெக் நகரில் உள்ள தூதரக அலுவலகத்தை மூடுவதற்கு அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கனடா உட்பட ஐந்து வெளிநாட்டு தூதரகங்களை மூடுவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை இது தொடர்பான முடிவினை எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்காவின் உலகளாவிய தூதரக செயற்பாடுகளை குறைக்கும் நடவடிக்கையில் இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முடிவு இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. சென்ட் கத்தரின் நகர குடியிருப்பாளர்கள் கடுமையான வெள்ளச்சேதங்களை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பல நாட்களாக இந்த பகுதியில் தொடர்ச்சியான மழை மற்றும் புயல் தாக்கிய நிலையில் சேதங்கள் முறையிடப்பட்டுள்ளன. கடந்த 10 நாட்களில் சென்ட் கத்தரின்ஸ் நகர் 3 கடுமையான புயல்களால் பாதிக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக 140 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை அங்கு பெய்துள்ளதாகவும் பலத்த மழை மற்றும் புயல் காரணமாக நாயகரா பிராந்தியத்தில் உள்ள 2 நகராட்சிகள் அவசரகால நிலையை அறிவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கனத்த மழையைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த அவசரகால நிலைமை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமது நகரில் சூறாவளிக்கு நிகரான மழை பெய்ததன் விளைவாக ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியதாக சென்ட் கேத்தரின்ஸ் நகர முதல்வர் மெட்சிஸ்கோ தெரிவித்தார். வரலாற்றில் முன்னெப்போதுமில்லாத புயல்கள் நகரத்தின் உட்கட்டமைப்பை செயலிழக்கச் செய்து வீடுகள், வணிக நிறுவனங்கள், நகர கட்டமைப்புகளை பாதித்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நகரசபை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்ட் கேத்தரின்ஸ் நகரவாசிகள் தொடர்ந்தும் குறிப்பிடத்தக்க சேதங்களை எதிர்கொண்டு வருவதாக மெட்சிஸ்கோ நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது தெரிவித்திருந்தார். இந்த நிலையை எதிர்கொள்ள மத்திய மாகாண அரசாங்கங்களிடமிருந்து உதவியினை எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நகராட்சிகளுக்கு ஆதரவு வழங்க மீட்புப் பணிகளுக்கு உதவவும் தமது அரசாங்கம் அவர்களுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாக ஆன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்டு அறிவித்துள்ளார். ஸ்காப்ரோவில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நீல்சன் மற்றும் மெக்லிவன் சந்திப்பிற்கு அருகாமையில் உள்ள 20 மாடிகளை கொண்ட தொடர்மாடி குடியிருப்பில் இந்த தீப்பரவல் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சமையல் காரணமாகவே இவ்வாறான தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாக ஆரம்பக்கட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் காவல் தீயணைப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டார்கள். இருந்த போதிலும் கடுமையான காயமடைந்த அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அங்கு உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தீப்பரவல் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் இரண்டு விமானங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. ஃப்ரேசவலி பள்ளத்தாக்கு பகுதியில் சில்பிக் அருகில் வானத்தில் இரண்டு விமானங்கள் மோதிக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டு செஸ்னா 172 ரக விமானங்கள் திங்கட்கிழமை விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் கனடாவின் போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இருவர் பயணித்த விமானங்களில் ஒன்று சில்பிக் விமான நிலையத்தின் பாதுகாப்பாக தரையிறங்கியது. ஒருவர் பயணித்த இரண்டாவது விமானம் ஒரு கல்குவாரி குளத்தில் மூழ்கிவிட்டதாக தெரிய வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறை உடனடியான கருத்ததனையும் தெரிவிக்கவில்லை. விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
1: கனேடிய செய்திகள் கேட்டீர்கள்.

0: திருப்பண்பலை East FM 102.7
1: BSRV Medical and Dental Office Warden and Finch Sandipu Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388

0: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701 ஸ்காப்ரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக் கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட் மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-408 416-446-408
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-95-52 அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo மாக்கமன் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கின் உள்ளே 416-291-3232.
3: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: East FM 102.7.
6: 7:20.

இலங்கை செய்திகள். செமினி மனித புதைகுழியில் மூன்றாம் கட்ட அகழ்வுப் பணிகளை 56 நாட்கள் முன்னெடுத்து நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 42வது நாளான 24ஆம் தேதியோடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட நிலையில் நேற்று மீண்டும் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. நேற்று தினம் 43ஆம் நாள் அகழ்வுப் பணியின் போது 4 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அத்துடன் மனித எண்புக்கூடு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மலையங்கியுடன் காணப்பட்ட எண்புக்கூடு அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மலையங்கியும் புத்தான்களும் சான்று பொருளாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளன. செமினி புதைகுழியில் முதலாம், இரண்டாம் மற்றும் மூன்றாம் கட்டம் என இதுவரையில் நடைபெற்ற 96 நாட்கள் அகழ்வுப் பணிகளில் 483 எண்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் 481 எண்புக்கூடுகள் முற்றாக ஈண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் கரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். கையூட்டல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்றைய தினம் வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் சமூகம் வெளித்தபோது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் யோசனைகள் நிறைவேற்றப்பட்டால் நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பு மீதான மக்களின் நம்பிக்கை சீர்குலைந்து நாடு படிப்படியாக சர்வாதிகார ஆட்சியை நோக்கி செல்லும் ஆபத்து இருப்பதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். ஒரு தனிநபரை இலக்காக கொண்டு அரசியலமைப்பின் திருத்தங்களை மேற்கொள்ள முடியாது என கூறிய அவர், நீதித்துறையின் சுதந்திரம் ஊடாக ஊடக சுதந்திரம் மற்றும் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறிய அதிகாரத்திற்கு வந்த அரசாங்கம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் நடவடிக்கைகளையும் மீண்டும் மீண்டும் வேறு வடிவத்தில் செய்ய முற்படுவது கவலை அளிப்பதாகவும் குறிப்பிட்டார். நீதிமன்ற சுதந்திரத்தை குறைப்பதற்கோ அல்லது பறிப்பதற்கோ இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை வழங்கவில்லை என தெரிவித்த அவர், அரசியலமைப்பில் மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் இந்த யோசனை கட்டாயமாக பொதுஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த யோசனை பொருத்தமற்றது என முப்பீட மகாநாயக தேரர்களும் ஆங்கிலிக்கன் திருச்சபையும் சுட்டிக்காட்டியதையும் அவர் நினைவுபடுத்தினார். வழக்குகளை விரைவுபடுத்துவதை நோக்கும் என அரசாங்கம் கூறினாலும் இந்த அவசர திருத்தத்தின் பின்னணியில் ஏதோ ஒரு மறைமுக உள்நோக்கம் இருப்பதாக தெரிவதென்று, நீதிமன்ற முறைமை மீதான மக்களின் நம்பிக்கை உடைந்தால் அதனை மீண்டும் கட்டியெழுப்புவது மிக கடினம் என்றும் அவர் கூறினார். இறுதியில் சர்வாதிகார ஆட்சியினை நோக்கி செல்வதற்கான இயலுமை இல்லாமலும் இல்லை என இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தெரிவித்தார். அரசியல்வாதிகளின் வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கடந்த காலத்தில் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செயல்பட்ட காவல்துறை மாதிபர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவும், காவல்துறைக்கு அரசாங்கம் வரம்பற்ற வழங்களை வழங்கி வரும் நிலையில் அரசியல்வாதிகள் போடும் கயிறுகளை பிடித்துக் கொண்டு காவல்துறை மாதிபர் நிற்கதியாகி நிற்கக்கூடாது எனவும் கூறினார். அரசாங்கத்தின் நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பில் விமர்சித்த அவர், நிவாரணங்கள் வழங்கப்படுவதாக அமைச்சர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினாலும் உரத்தட்டுப்பாடு மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை கிடைக்காதமையால் விவசாயிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் நாமல் ராஜபக்ஷ கூறினார். அண்மையில் இடம்பெற்ற சைபர் மோசடி குறித்து கவலை வெளியிட்டவர், அரசாங்க நிறுவனங்களை பலப்படுத்துவது குறித்து பேசப்பட்டாலும் ஊடுருவல்காரர்கள் பணத்தை கொள்ளையடித்து தப்பிச் சென்று வருவதாகவும் கூறினார். நாட்டில் நிலவும் அனர்த்த நிலைமைகளின் போது பாதுகாப்பு படையினர், அரசு அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களின் மீட்பு பணிகளை பாராட்டிய அவர், கடந்த கால அனர்த்தங்களின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற தவறிவிட்டதாகவும் குற்றம் சுமத்தினார். டிட்வா சூறாவளியின் பின்னர் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும், ஆபத்தான பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டு மீண்டும் அங்கு அனுப்பி வைக்கப்பட்ட மக்கள் தற்போதைய அனர்த்தத்தில் மீண்டும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும், இதற்கு யார் பொறுப்பு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அனர்த்த நிலைமைகளினால் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் கடுமையான அழுத்தங்களை எதிர்கொள்வதால் அவர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என்றும், விவசாயிகளின் உரத்தட்டுப்பாடு மற்றும் நெல்லுக்கான உத்தரவாத விலை போன்ற பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் உடனடியான நெறிமுறை சாத்திய தீர்வுகளை வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் முப்படைகளில் இருந்து 34,000 அதிகமானவர்கள் வெளியேறியிருப்பதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் தரைப்படையிலிருந்து 31,088 பேரும், கடற்படையிலிருந்து 2,501 பேரும், விமானப்படையிலிருந்து 1,394 பேரும் வெளியேறியிருப்பதாக அவர் கூறினார். மத்திய திரைசீரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மூன்றாம் தர பொன்றன் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து அரசாங்க நிதியில் குழுவின் அறிக்கை தொடர்பான விவாதம் இன்று நடைபெறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பான அறிக்கை கடந்த மாதம் 10ஆம் தேதி குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வாவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மத்திய திரைசீரியில் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் மூன்றாம் தரப்பு ஒன்றின் கைக்கு சென்ற சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்படும் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த விசாரணைகள் இன்று மேற்கொள்ளப்படுகின்றன.
முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உட்பட்ட மூவருக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தினவரும் செப்டம்பர் 28 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்னதாக பிணை நிபந்தனை பெற்றிருந்த சசீந்திர ராஜபக்ஷ உட்பட்ட 3 பிரதிவாதிகளும் நீதிமன்றில் முன்னிலையானார்கள். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதிபதி மேலதிகமாக விசாரணைக்கு செப்டம்பர் 28 இந்த வழக்கை அழைப்பதற்கு உத்தரவிட்டுள்ளார். மகர சிறைச்சாலையில் கைதிகளுக்கு இடையில் அண்மையில் ஏற்பட்ட மோதலின் போது சிறை சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்களை மதிப்பிடுவதற்காக சிறப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. கைதிகளுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த மோதலின் போது சிறைச்சாலையின் சமையலறை, பிரதான சிறை கண்காணிப்பாளரின் அலுவலகம், மறுவாழ்வு பிரிவு மற்றும் இனிய சொத்துக்கள் கைதிகளால் சேதமாக்கப்பட்டதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்த் தெரிவித்தார். ஏற்பட்டுள்ள சேதங்களின் அளவை மதிப்பிடுவதும் பாதிக்கப்பட்ட வசதிகளை மீண்டும் சீரமைப்பதற்கான அவசர பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதும் இந்த குழுவின் முதன்மை பணி என கூறப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவத்திற்கான பின்னணி மற்றும் சூழ்நிலைகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக 3 உறுப்பினர்கள் கொண்ட தனிக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டதாக பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். தற்போது சிறைச்சாலையின் உட்பகுதியிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பு முழுமையாக இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். ஏழு மணி 31 நிமிடம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டம்.
1: ABS Mr. P. Singaraj தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
1: ABS Mr. P. Singaraj
3: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993 8443.
4: Who is the best?
5: ABS Mr. P. Singaraj is the best for the Tamil community.
6: Primal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
7: This is சித்ரா செல்வநாதன் from பிரிமல் டொயோட்டா. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
6: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரிமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட் ஸ்காப்ரோ 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாகமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
8: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. சம் கண்டிஷன்ஸ் மே அப்ளை.
9: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
10: தமிழர் நாள் திருவிழா.
9: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 சந்திப்போம், கொண்டாடுவோம். தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம். லாக் ஆன் டு ஈஸ்டகம் .ca.
11: 7:38.

0: அனைத்துலக செய்திகள். செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானுடன் தமது நிர்வாகம் மிகச்சிறந்த விவாதங்களை நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த முன்னேற்றம் 5 மாத கால மோதல்கள் விரைவில் முடிவிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பினால் முற்றுகையிடப்பட்ட ஹோமோஸ் நீரணி வழியாக போக்குவரத்தை மீட்டெடுப்பது குறித்து விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படலாம் என்ற நம்பிக்கையின் வால்ஸ்ட்ரீட் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. புதன்கிழமை ஆசிய வர்த்தகத்தின் எண்ணெய் விலைகள் சரிவடைந்து பங்குகள் உயர்வடைந்தன. சர்வதேச செய்தி சேவைகளான ஃபாக்ஸ் நியூஸ் ஒன்றில் பேசிய டிரம்ப், அமெரிக்க அதிகாரங்கள் நாள் முழுவதும் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் ஹோமோஸ் நீரடி மிக விரைவில் திறக்கப்படும் என நம்பிக்கை வெளியிட்டார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் பின்வாங்கினால் அவர்கள் மீது கடுமையான விளைவுகள் ஏற்படுத்தப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட தவறினால் கடுமையான தாக்குதல்களை நடத்தப்போவதாக டிரம்ப் பலமுறை எச்சரித்தார். இதுவரை இதுவரை மோதல்களை முடிவிற்கு கொண்டுவர தவறிய பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த நீர்வழியின் ஒரு பகுதியை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒமானின் ஒப்புதலுடன் அந்த நீரிணை பாதையினை மீண்டும் திறப்பதற்கான இடைக்கால ஒப்பந்தம் ஒன்று எட்டுவதற்கு அமெரிக்காவும் ஈரானும் நெருங்கியுள்ளதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டது. பிராந்தியத்தைச் சேர்ந்த இருதரப்பு தகவல்கள் மற்றும் அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டது. புதன்கிழமை இந்த அறிவிப்பு வெளியிட்டுள்ள வாஷிங்டன் இதுகுறித்து முக்கியமான சில தகவல்களை இன்றைய தினம் பரிமாறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஈரான் மீதான அச்சுறுத்தலை அமெரிக்கா தொடர்ந்து விடுக்கும் வரை ஒமான் நாட்டுடனான அந்த நீரிணை தொடர்பான ஒப்பந்தம் தாமதமாகும் என ஈரான் அரசு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. ஹோமோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பாக ஈரானுடன் அமெரிக்கா விரைவில் ஒப்பந்தம் ஒன்று எட்டக்கூடும் என உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததை அடுத்து கடந்த சில மாதங்களாக உயர்வடைந்திருந்த மசகு எண்ணெயின் விலை அதிரடியாக குறைவடைந்தது. WTO ரக மசகு எண்ணெயின் விலை 5% சரிவடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவிலான பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் P5 விலை $80 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஏமனின் மேற்கு கடற்கரை கப்பால் செங்கடலில் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட படகு மூலம் தாக்குதலுக்கு இலக்கான இந்திய கப்பல் ஒன்று மூழ்கியுள்ளது. அதிலிருந்த 13 இந்தியர்கள் உட்பட 14 பணியாளர்களும் ஏமன் கடற்படை மற்றும் கடலோர காவல்படையால் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுடனான 5 மாத கால போரின் போது துல்லியமாக தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளில் உலகளாவிய கையிருப்பில் பெரும்பகுதியினை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தி தீர்த்துவிட்டதாகவும் இது தொடர்பான விவரங்களை இருந்த 3 பேர் தெரிவித்துள்ளார்கள். இது எதிர்கால மோதல்களை எதிர்கொள்வதில் அமெரிக்க ராணுவத்தின் தயார் நிலை குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இவற்றில் பெரும்பாலானவை ராணுவத்தின் தரைக்கு தரை ஏவுகணைகளான ஆர்மி டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் மற்றும் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ் ஆகியவை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த இந்த தரப்பினரின் கருத்தின்படி அமெரிக்கா இந்த ஆயுதங்கள் அனைத்தையும் கிட்டத்தட்ட முழுமையாக பயன்படுத்தி முடித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்திடம் ATACMS மற்றும் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸ் ஆகிய ஏவுகணைகள் எந்த அளவில் தீர்ந்து வருகின்றன என்பது குறித்த விவரங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஒவ்வொன்றும் $1 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள இந்த நீண்ட தூர ஏவுகணைகள் பாதுகாப்பான தூரத்திலிருந்து துல்லியமான தாக்குதல் நடத்த உதவும் ராணுவத்தின் முக்கிய ஆயுதமாகவும் பலமாகவும் பார்க்கப்படுகிறது. யுக்ரைன் போரில் அமெரிக்கா வழங்கிய ATACMS ஏவுகணைகள் முக்கிய பங்கை ஆற்றி வருகின்றன. இவை ரஷ்ய எல்லைக்குள் உள்ள இலக்குகளை தாக்க யுக்ரைன் படைகளுக்கு உதவுகின்றன. PRSM என்பது ATACMS க்கு மாற்றாக வரவுள்ள குறைந்த துருவீச்சு கொண்ட அதிக நவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ஏவுகணை பொறிமுறை. துல்லியமாக தாக்கக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளின் எண்ணிக்கை பெருமளவில் குறைவடைந்துள்ளதால் ஈரான் மீது மீண்டும் பெரிய அளவிலான தாக்குதல்கள் நடத்த நேரிட்டால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அதிகாபத்துகள் நிறைந்த விமானிகள் இயக்கும் குண்டுவீச்சு நடவடிக்கைகளை சார்ந்திருக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். அமெரிக்காவிடம் ஒவ்வொரு வகை ஆயுதங்களும் எவ்வளவு மீதமுள்ளன என்பது குறித்து முழுமையான விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த மோதல் குறுகிய காலம் நீடிக்கும் என்று கணித்து டிரம்ப் கடந்த பிப்ரவரியில் இஸ்ரேலுடன் இணைந்து இந்த யுத்தத்தை ஆரம்பித்தார். ஆனால் போர் நீடித்து வருவதால் குறைந்து வரும் ஏவுகணை விநியோகம் ரஷ்யா மற்றும் சீனா உட்பட எதிரிகளை தடுக்கும் அமெரிக்காவின் திறனை கட்டுப்படுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. துல்லியமான ஆயுதங்கள் அதிகளவில் பயன்படுத்தப்பட்ட போதிலும் அமெரிக்காவால் மீண்டும் ஆயுதங்களை நிரப்ப முடியும் என்று இந்த விவகாரம் குறித்தறிந்த 4வது நபர் ஒருவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளை கண்காணிக்கும் மத்திய கட்டளை பிரிவு உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க ராணுவ விநியோகங்களிலிருந்து ஆயுதங்களை மீண்டும் நிரப்ப முடிந்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த செய்தி சபைக்காக நேர்காணல் செய்யப்பட்ட வட்டாரங்கள் தமது அடையாளத்தை வெளியிட வேண்டாம் என்ற நிபந்தனையில் கருத்துக்களை தெரிவித்தார்கள். கையிருப்பு தரவுகள் குறித்து கருத்து கேட்டபோது வெளி மாளிகையில் டிரம்ப் அறிக்கையினை வெளியிட்டது. அதில் அமெரிக்காவிடம் உலகில் உள்ளவரையும் விட மிக அதிகமான ஆயுதங்கள் மற்றும் தமக்கு தேவையானதை விட மிக அதிகம் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நமது பாதுகாப்புத்துறை நிறுவனங்கள் தற்போதும் முன்ன போதையும் விட அதிகளவில் வெடிமருந்து மற்றும் ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருவதாகவும் தமது தொழிற்சாலைகளும் உபகரணங்களையும் சாதனை அளவிலான விகிதத்தில் விரிவுபடுத்தி வருவதாகவும் டிரம்ப் தெரிவித்தார். இருந்த போதிலும் பீரங்கி குண்டுகள் மற்றும் பல்வேறு வகையான ஏவுகணைகள் உட்பட சில குறிப்பிட்ட ஆயுதங்கள் சாதனை அளவில் உற்பத்தி செய்யப்படுவதை ஆய்வாளர்கள் ஒப்புக் கொண்டுள்ளார்கள். அதேவேளையில் நீண்டகால போருக்கு தேவையான அளவை விட விநியோகம் குறைவாக இருக்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: 2025 உலக டெஸ்ட் தொடரின் இரண்டு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி நேற்று மாலை இலங்கையின் கட்டநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்தது. முதல் போட்டி காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி கொழும்பில் உள்ள SSC மைதானத்தில் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக டெஸ்ட் வரிசையில் இந்தியா 5ஆம் இடத்திலும் இலங்கை 6ஆம் இடத்திலும் இருப்பதால் இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளும் இரு நாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. இந்த இரண்டு டெஸ்ட் போட்டிகளுக்கான ஆயத்தப் பணிக்காக இலங்கை கிரிக்கெட் வாரியம் கொழும்பில் உள்ள NCC மைதானத்தில் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஒரு பயிற்சி போட்டியினை நடத்தவுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஸ்டாக்ஹோமை தளமாக கொண்ட உலகளாவிய விளையாட்டு உரிமை குழுவான ஆங்கர் ஸ்போர்ட்ஸ் சிபி 4 முறை சாம்பியன் பட்டம் வென்ற லங்கா பிரீமியர் லீக்கின் மிகவும் வெற்றிகரமான அணியான ஜஃப்னா கிங்ஸை கையகப்படுத்தியதையடுத்து இந்தியாவின் முன்னாள் வகுப்பந்து வீச்சாளரான ஸகீர் கான் அதன் இணை உரிமையாளராக மாறியுள்ளார். கையகப்படுத்தலை தொடர்ந்து இந்த உரிமையகம் அதிகாரப்பூர்வமாக ஆங்கர் ஜஃப்னா கிங்ஸ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன் புதிய உரிமையின் கீழ் ஒரு புதிய அத்தியாயத்தின் ஆரம்பத்தை குறிக்கிறது. உலகளாவிய உரிமையாக கிரிக்கெட்டில் இந்த குழுமம் தமது இருப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதால் ஷக்கீர் ஆங்கர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் நாகேந்திர சித் கௌதமுடன் இணை உரிமையாளராக செயல்படுகிறார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் லங்கா பிரீமியர் லீக்கில் மற்றொரு முக்கிய கிரிக்கெட் ஆளுமை இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் ஏற்கனவே முன்மாதிரி அணியாக திகழும் ஒரு அணிக்கு ஷக்கீர் கான் தனது பல தசாப்த கால சர்வதேச அனுபவத்தை வழங்குகிறார். இதுவரை நடைபெற்று முடிந்த 5 தொடர்களில் 4 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள ஜஃப்னா கிங்ஸ் அணி இந்த வருடத்திலும் வெற்றி வாய்ப்புள்ள அணிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பானுக ராஜபக்சவின் தலைமையின் கீழ் விளையாடி வரும் இந்த அணி 6 போட்டிகளில் 4 வெற்றிகளை பெற்று புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களில் இடம் பிடித்துள்ளது. இந்த கையகப்படுத்தல் ஆங்கர் ஸ்போர்ட்ஸின் சர்வதேச பிரிவை மேலும் விரிவுபடுத்துகிறது. ஐரோப்பிய T20 பிரீமியர் லீக்கில் உள்ள ஆன்வெப் ஆங்கர்ஸ் அணியும் கனடாவின் சூப்பர் 60 லீக்கில் போட்டியிடும் வென்கோ ஆங்கர்ஸ் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகளும் அடங்குகின்றன. ஒரு வீரருக்கு லஞ்சம் கொடுக்க முயன்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் இந்திய 19 வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணி வீரரும் ஜஃப்னா கிங்ஸ் அணியின் முன்னாள் இணை உரிமையாளருமான மஞ்சோத் கல்ரா இலங்கையின் விளையாட்டுத்துறை ஊழல் தடுப்பு புலனாய்வாளர்களால் கைது செய்யப்பட்ட சில வாரங்களுக்கு பின்னர் இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண கால்பந்து போட்டிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் உலகின் மிக உயரிய பலோண்டியோர் விருது யாருக்கு என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்த போட்டியில் முன்னணி நட்சத்திரங்கள் களமிறங்கியுள்ளதாகவும் அக்டோபர் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள விருது வழங்கும் விழாவில் இம்முறை புதிய வெற்றியாளர் உருவாகுவாரா என்ற எதிர்பார்ப்பு வலுவடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. உலகக்கிண கால்பந்தாட்ட போட்டித் தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஸ்பெயின் வீரர்கள் உட்பட லியோனல் மெஸ்ஸி, ஹாரிகேன், லாமின் ஜமால், ரோட்ரி, எம்பாபே, டெம்ப்ளே, பெலிங்ஹம் மற்றும் குபர்சி ரொயிஸ் ஆகிய 9 வீரர்கள் இந்த விருதை பெறுவதற்கு தகுதியானவர்களாக கணிப்பிடப்பட்டுள்ளார்கள். இந்த விருது யாருக்கு செல்லப்போகிறது என்பது அக்டோபர் 26ஆம் தேதி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

எதுவும் சாதிக்கப்படும் வரைதான் சாத்தியமற்றதாக தெரியும் என்று சொன்னார் நெல்சன் மண்டேலா. நமக்கு முன்னிற்கும் மிகப்பெரிய இலக்குகள் சில நேரங்களில் எட்டவே முடியாதவை போல தோன்றும். ஆனால் மண்டேலா அவர்கள் நமக்கு நினைவூட்டுவது போல அது ஒரு உணர்வு மட்டும்தான், அது உண்மையல்ல. இன்று உங்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றும் ஒரு இலக்கை நோக்கி சிறிய அளவிலாவது ஒரு அடியை எடுத்து வையுங்கள். அந்த ஒரு அடிதான் சாத்தியமற்றது என்பதை சாதிக்கப்பட்டதாக மாற்றும் முதல் படி. உறுதியோடு தொடருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கட்டும்.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். பதினெட்டு பாகி செல்சியஸ் ஆகவெளியில் வெப்பநிலை இருக்கிறது. 18 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கூடுதல் வெப்பநிலையாக 27 பாகி செல்சியஸ் இருக்கும். 33 உணரப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைய நாளுக்கான வானிலை எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. நாளை 27 பாகி செல்சியஸ், 35 உணர்வாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை 24 பாகி செல்சியஸ், 31 உணர்வாக இருக்கும். சனிக்கிழமை 28 பாகி செல்சியஸ், 36 உணர்வாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 27 பாகி செல்சியஸ், 32 உணர்வு. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் மழை தூரலுக்கான வாய்ப்புகள் ஓடிஇருக்கிறது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் மழை தூரலுக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. திங்கட்கிழமை 27 பாகை செல்சியஸ், 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி இருக்கும். 32 பாகை செல்சியஸ் உணர்நிலையாக இருக்கப் போகிறது. செவ்வாய்க்கிழமை 25 பாகை செல்சியஸ், 31 உணர்நிலையாகவும், புதன்கிழமை 26 பாகை செல்சியஸ், 30 உணர்நிலையாகவும் இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். அமெரிக்காவுடனான புதிய வரிப்பதற்றங்களின் மத்தியில் கனடா அமெரிக்க வர்த்தக அமைச்சர் வாஷிங்டன் பயணமானார். கடந்த 2 வாரங்களில் அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்க் மேற்கொள்ளும் அமெரிக்காவிற்கான 2வது பயணமாக இது கருதப்படுகிறது. அமெரிக்காவுடனான நீண்டகால வர்த்தக போர், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் விடுத்துள்ள வரி தொடர்பான அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த பயணம் மீண்டும் இடம்பெற்றுள்ளது. இந்த பயணத்தில் கனடாவின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் ஜெனிஸ் செரட்டும் அமைச்சருடன் இணைந்துள்ளார். வர்த்தகம் தொடர்பான தொடர் சந்திப்புகளில் பங்கேற்பதற்காக அவர்கள் இருவரும் வாஷிங்டன் பயணமானதாக அமைச்சர் டொமினிக் லீப்ளாங்கின் அலுவலகம் உறுதிப்படுத்தியது. இவர்கள் இருவரும் கடந்த வாரமும் அமெரிக்க தலைநகருக்கு சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாத இறுதியில் சில கனடிய பொருட்கள் மீது 50% புதிய வரியினை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்ட நிலையில் இந்த பயணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. இருந்தபோதிலும் இந்த பயணங்களின் போது பேசப்படும் விடயங்களும் அதன் பெறுபடுகளும் குறித்து எந்த தகவலும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. செமினி மனித புதைகுழியின் 3வது கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் 42வது நாளான கடந்த 24வது தேதியோடு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டன. இந்த நிலையில் நேற்றைய தினம் 43வது நாள் அகழ்வு பணியின் போது 4 எண்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்ட நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 2 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டதாகவும், அத்துடன் மனித எண்புக்கூட்டு தொகுதியொன்று அடையாளம் படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மழை அங்கியுடன் காணப்பட்ட எண்புக்கூடு அகழ்ந்து எடுக்கப்பட்டது. மழை அங்கியும் புத்தான்களும் சான்று பொருட்களாக அடையாளப்படுத்தப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டன. அந்த வகையில் செம்மணி புதைகுழியின் 1வது, 2வது மற்றும் 3வது கட்டம் என இதுவரையில் 96 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் 483 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 481 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதும் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது ஈரானுடன் தமது நிர்வாகம் மிகச்சிறந்த விவாதங்களை நடத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த முன்னேற்றம் 5 மாத கால மோதல் விரைவில் முடிவிற்கு வரும் என்ற எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது. இந்த அறிவிப்பினால் முற்றுகையிடப்பட்ட ஹோமோஸ் நீரிணை வழியாக போக்குவரத்தை மீட்டெடுப்பது குறித்து விரைவில் ஒரு உடன்பாடு எட்டப்படலாம் என்ற நம்பிக்கையில் வால் ஸ்ட்ரீட் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியது. அத்துடன் புதன்கிழமை ஆசிய வர்த்தகத்தில் எண்ணெய் விலைகள் சரிவடைந்து பங்குகள் உயர்வடைந்தன. ஃபாக்ஸ் நியூஸ் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், அமெரிக்க அதிகாரிகள் நாள் முழுவதும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், ஹோமூஸ் நீரிணை மிக விரைவில் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு மீண்டும் பின்வாங்கினால் அவர்கள் மீது கடுமையான விளைவுகள் ஏற்படுத்தப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்ட தவறினால் கடுமையான தாக்குதல்களை நடத்துவதாக ட்ரம்ப் பலமுறை அச்சுறுத்தினார். அதேவேளையில் இதுவரை மோதல்களை முடிவிற்கு கொண்டுவர தவறிய பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நீர்வழி பாதையில் ஒரு பகுதியினை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒமானின் ஒப்புதலுடன் அந்த நீரிணை பாதையை மீண்டும் திறப்பதற்கான இடைக்கால ஒப்பந்தம் ஒன்று எட்டுவதற்கு அமெரிக்காவும் ஈரானும் நெருங்கியிருப்பதாக ஆக்சியோஸ் செய்தி வெளியிட்டது. பிராந்தியத்தைச் சேர்ந்த இருதரப்பு தகவல்கள் மற்றும் அமெரிக்க அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியானது. புதன்கிழமையன்று இதுகுறித்து முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட வாஷிங்டன் திட்டமிட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவித்திருந்தது. இருந்தபோதிலும் ஈரான் மீதான அச்சுறுத்தலை அமெரிக்கா தொடர்ந்து விடுக்கும் வரை ஒமான் நாட்டுடனான நீரிணை தொடர்பான ஒப்பந்தம் தாமதப்படுத்தப்படும் என ஈரானின் அரச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 12 நிமிடம்.

0: 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என்ன, 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
4: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
5: தமிழர் நாள் திருவிழா.
4: தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 சந்திப்போம், கொண்டாடுவோம். தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
6: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்தலைகள் ஒருங்கிணைந்திருக்கிறோம். நவீன தமிழ் இலக்கியத்தின் போக்குகள் இந்த நூற்றாண்டில் அது கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை, அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், ஒரு இலக்கியத்தின் முக்கியத்துவம், அந்த மொழியின் இருப்பிற்கு, அந்த இனத்தின் அடையாள புரிதலுக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது என்பது குறித்து விளக்குகிறார் எழுத்தாளர் ராமகிருஷ்ணன். கேட்டுப்பார்.
1: தமிழினுடைய முதற் கதை எப்போது யாரால் சொல்லப்பட்டது என்று யாருக்காவது தெரியுமா? நிச்சயம் தெரியாது. ஆனால் அந்த கதை சொன்ன மனிதனுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். என்ன காரணம் தெரியுமா? அவன் தன்னுடைய அனுபவங்களை, நினைவுகளை காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்காக கதையை பயன்படுத்தியிருக்கிறான் என்பதுதான். இன்று வரை கதை, இலக்கியம், புத்தகம் என்பதற்கெல்லாம் ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது என்றால் மறதிக்கு எதிராக நினைவு எழுப்புகிற போராட்டம்தான் புத்தகம், இலக்கியம், கதை, கவிதை எல்லாமுமே. நாம் நினைவால் தான் வழிநடத்தப்படுகிறோம். அது நல்ல நினைவாக இருக்கலாம், கெட்ட நினைவாக இருக்கலாம், ஆனால் நினைவால் தான் வழிநடத்தப்படுகிறோம். அனுபவங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வெளிச்சம். அனுபவத்தின் துணை கொண்டுதான் இந்த உலகை அழைக்கிறோம். உலகினுடைய பல்வேறு வாழ்க்கை அனுபவங்களை மதிப்பிடுகிறோம். இந்த அனுபவத்தையும் நினைவுகளையும் ஒரு மனிதன் இறக்கும் போது அப்படியே உடன்கொண்டு சென்று விடுகிறான். எத்தனை மொழிகள் தெரிந்தாலும், எவ்வளவு தேசம் சுற்றி இருந்தாலும் அந்த மனிதன் மறையும் போது அவனுடைய ஆயிரம் ஆயிரம் நினைவுகளும் அனுபவங்களும் அவனோடு சேர்ந்து மறைந்து விடுகின்றன. இந்த நினைவுகளை காப்பாற்ற முடியாதா? பகிர்ந்து கொள்ள முடியாதா? தேடி சேகரித்து வழிநடத்துகிற அத்தனை அனுபவங்களையும் இன்னொருவருக்கு தர முடியாதா என்ற மனிதனுடைய ஆசைதான் இலக்கியம். அந்த ஆசைதான் அந்த ஆவணப்படுத்துகிற மறதி என்ற ஒரு கொடிய நோய் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக பதைத்துக் கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள், நல்லதையும் மறந்து விடுவார்கள், கெட்டதையும் மறந்து விடுவார்கள். இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய பாடமே வரலாற்றிலிருந்து பெற்ற அத்தனையும் நாம் மறந்து விட்டோம் என்பதுதான். ஆனால் அந்த மறதிக்கு எதிராக எப்போதுமே கலைஞனும் கலையும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. மறப்பது மக்களின் இயல்பு என்றால் நினைவுபடுத்துவது எழுத்தாளனுடைய இயல்பு. அவன் நினைவுபடுத்திக் கொண்டேதான் இருப்பான். மறந்ததை, வரலாறு சொல்லாததை, வரலாறு மறைத்ததை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த மகத்தான படைப்பு தமிழ் இலக்கியத்தில் தொன்று தொட்டு நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் நவீன தமிழ் இலக்கியத்துக்கும் 100 ஆண்டுகள் தான் இருக்கும் ஏறத்தாழ என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 100 ஆண்டு தமிழ் இலக்கியத்தில் தமிழ் இலக்கியம் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் மிகப்பெரியது. கதை, கவிதை, நாவல் என்று எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் இந்திய அளவில், சர்வதேச அளவில் நாம் ஒப்பிட்டு பேசக்கூடிய படைப்பாளிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். மிகச்சிறந்த படைப்புகளை தந்திருக்கிறார்கள். அவர்கள் நவீனத்தின் குரலாகவும் இருந்திருக்கிறார்கள், மரபின் தொடர்ச்சியாகவும் இருந்திருக்கிறார்கள் என்றால் அதிலிருந்து இன்று ஒரு தலைமுறை மாறியிருக்கிறது என்றால் எங்கே மாறியிருக்கிறது? கடவுள் ஒரு மனிதனை சந்திக்கிறார். எங்கே சந்திக்கிறார் தெரியுமா? இந்த சென்னை நகரத்தினுடைய பிராட்வேயில் தான் சந்திக்கிறார். பிராட்வே என்பது வெளியூரிலிருந்து வந்து இறங்குகிற பயணிகள் இறங்குகிற இடம் என்றால் இந்த நகரத்துக்கு கடவுளும் ஒரு பயணிதான். இந்த நகரத்துக்கு கடவுள் வரும்போது கடவுளுக்கு நகரம் தெரியாது. உண்மையில் எந்த நகரத்திலும் கடவுளுக்கு இடம் இல்லைதான். அவரும் இங்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறு குடியிருப்பு போல ஒரு சிறு இடத்தில் தான் ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வந்த கடவுள் இந்த கந்தசாமி பிள்ளையோடு சேர்ந்து காஃபி குடிக்கிறார், கள்ளநோட்டை வாங்குகிறார், உடன் இருந்து பார்த்து கடைசியில் அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். உங்களுக்கெல்லாம் 8 இருந்து வரம் கொடுக்கலாம், உடன் இருந்து வாழ முடியாது என்று சொல்கிறார். கடவுளாலும் கைவிடப்பட்ட அந்த நவீன மனிதனை பற்றி தான் நவீன தமிழ் இலக்கியம் எழுதியது. நீங்கள் கடவுளாகவே இருந்தாலும் உடன் இருந்து வாழ முடியாதது. அந்த அளவுக்கு சிக்கலாகவும், பிரச்சனைகளாலும், வறுமையாலும், குடும்ப பிரச்சனைகளாலும், இன்னும் சொல்ல போனால் அந்த கந்தசாமி பிள்ளையிலிருந்து தொடங்கி நவீன தமிழ் இலக்கியம் நிறைய மத்தியதர வாழ்க்கையை தான் எழுதியிருக்கிறது. மத்தியதர வாழ்க்கையினுடைய சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், காதல், திருமணம், பொருளாதார சிக்கல்கள் என்று மத்தியதர வாழ்க்கையை ஏறத்தாழ நிறைய விதங்களில் தமிழ் இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. இன்றைய இலக்கியம் ஒரு புதிய பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த இலக்கிய போக்கிற்கு நான் ஒரு பெயர் சூட்டலாம் என்று நினைப்பேன். என்ன பெயர் தெரியுமா? பாஸ்வேர்டு என்று சொல்லப்படக்கூடிய கடவுள் சொல் வருவதற்கு முந்திய தலைமுறையை சேர்ந்தவர்களுடைய இலக்கியம், கடவுள் சொல் வந்ததற்கு பிறகான இலக்கியம். இவர்கள் எல்லோரும் ஒரு பாஸ்வேர்டு வைத்திருக்கிறார்கள். 2000க்கு பிறகு எழுத வந்தவர்கள் மட்டுமல்ல, பிறந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இளைஞர்கள் எல்லோரும் ஒரு பாஸ்வேர்டு வைத்திருக்கிறார்கள். அது செல்போன் கம்ப்யூட்டருக்கானது அல்ல, அவர்கள் உலகத்திற்கே ஒரு பாஸ்வேர்டு வைத்திருக்கிறார்கள். அது வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை தாய்க்கு தெரியாது, சகோதரனுக்கு தெரியாது, அவர்களுக்கே தெரியாது. ஒரு ரகசியத்தை 50 ஆண்டுகளுக்கு முன்பு பாதுகாத்து வைப்பது என்றால் தெரிந்த நண்பரிடம் சொல்லலாம், அல்லது டைரியில் எழுதி வைக்கலாம். அதிகபட்சம் செய்ய முயன்றதெல்லாம் நீங்கள் சிறிய அளவில் ஒழித்து வைப்பதுதான். இன்றைக்கு பாஸ்வேர்டுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. பாஸ்வேர்டு என்பது உண்மையில் ஒரு குறியீடு. அது இந்த 2000 பிறகான நவீன தமிழ் வாழ்க்கையில் தமிழ் மனதினுடைய ஒரு குறியீடாகவே பார்க்கிறேன். எல்லாவற்றுக்கு பின்னாலும் ஒரு பாஸ்வேர்டு இருக்கிறது. உண்மையில் என்னை பாஸ்வேர்டு வைக்க சொன்னால் நான் என்னுடைய பிறந்த நாளை பாஸ்வேர்டாக வைப்பேன், பிறந்த வருடத்தை வைப்பேன். இன்னும் யோசித்தால் என்னுடைய பிள்ளைகளுடைய வருடத்தை வைப்பேன். இதற்கு மேல் பாஸ்வேர்டு வைக்க தெரியாது, அதையும் கூட அடிக்கடி மறந்து விடுவேன். ஆனால் இன்று இவர்கள் வைத்திருக்கக்கூடிய பாஸ்வேர்டும் வினோதமாக இருக்கிறது, இவர்கள் வாழ்க்கையும் வினோதமாக இருக்கிறது, இவர்கள் பயன்படுத்துகிற தமிழும் வினோதமாக இருக்கிறது. அப்படித்தான் இருக்கும். காலம் நமக்கு சொல்லக்கூடிய மாற்றம் என்ன என்றால் தொடர்ந்து அது உருமாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இன்று ஒரு தமிழ் எழுத்து, தமிழ் இலக்கியம், தமிழ் படைப்பாளி என்றால் கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? எந்த நாட்டு தமிழ் எழுத்தாளர் என்றதுதான். தமிழ் இலக்கியம் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் எழுதப்படுவதல்ல. இலங்கையில் எழுதப்படுகிறது, மலேசியாவில் எழுதப்படுகிறது, சிங்கப்பூரில் எழுதப்படுகிறது, கனடாவில், ஆஸ்திரேலியாவில் என்று எங்கெல்லாம் புலம்பெயர்ந்து தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் தமிழ் இலக்கியம் இருக்கிறது என்றால் இது ஒரு சர்வதேச இலக்கியம் என்றுதான் நான் சொல்லுவேன். தமிழ் இலக்கியம் இன்று ஒரு சர்வதேச இலக்கியமாக உருக்கொண்டிருக்கிறது. அத்தனை முகங்கள் அதற்கு இருக்கின்றன. ஒரு பக்கம் போரின் கொடுமையை பற்றி எழுதுகிறார்கள், புலம்பெயர்ந்த அகதி வாழ்க்கையை எழுதுகிறார்கள், இனப்படுகொலையை எழுதுகிறார்கள், பலவேறு தேசங்களில் வாழ்கிற போது அந்த பண்பாட்டு சூழலில் அவர்கள் எதிர்கொள்கிற நெருக்கடிகளை எழுதுகிறார்கள் என்றால் தமிழ் இலக்கியத்தில் எது இல்லை என்றால் அநேகமாக இந்த சர்வதேச இலக்கியத்தில் எதையெல்லாம் முக்கிய கருப்பொருளாக கொள்கிறார்களோ அதெல்லாம் இருக்கிறது. அதற்கான அங்கீகாரம் தான் இல்லை. தமிழ் படைப்புகள் இன்னும் பிற மொழிகளுக்கு செல்லவில்லை, சர்வதேச அளவில் கவனம் பெறவில்லை, தமிழுக்கு உலக அளவிலான பெரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதுதான் வருத்தமே தவிர, அவர்கள் கையாளுகிற விஷயத்தை நாம் கையாளுகிறோம், பேசுகிறோம். பேசுகிற விதம் வேறாக இருக்கலாம், பேசுகிற மொழி வேறாக இருக்கலாம், தளம் வேறாக இருக்கலாம். ஆனால் தமிழுக்கு என்று இத்தனை முகங்கள் இருப்பதை நாம் மறக்கவே

0: காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:37 நிமிடம்.
1: பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம்.
0: இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் எங்களோடு இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1407 குணா, நாங்கள் இந்த தொழில் முனைவோர் அதிகம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறோம். அது குறித்தும் அவர்களுக்கான காப்புறுதி திட்டங்கள் குறித்தும் அதிகம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனத்தின் சார்பில் அந்த நிறுவன உரிமையாளர் காப்புறுதியை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்குமா? அப்படியாக அவர் பெற்றுக் கொண்டால் அதில் என்ன மாதிரியான அனுகூலங்கள் கிடைக்கும்?
2: நிச்சயமாக ஒரு கோஆபரேஷன் ஓன் பண்ணுறவர், அதாவது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், அதாவது டாக்டர்ஸ் டென்டிஸ்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஒரு மேனுஃபேக்சரிங் இல்லாட்டி சர்வீஸ் கோஆபரேஷன் வச்சிருப்பவர்களாக இருக்கலாம். அவர்கள் வந்து அந்த ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கும் பொழுது அதை வந்து ஒரு கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியாக வாங்குவதில் பல நன்மைகள் இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் வந்து உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு 100,000 ப்ரீமியம் உள்ள பாலிசி என்று வைத்தால், அந்த $100,000 ப்ரீமியத்தை பர்சனல் இன்சூரன்ஸாக வாங்கும் பொழுது அவர்கள் வந்து 166,000 மேலே கோஆபரேஷன்லிருந்து எடுக்க வேண்டும், ஏனென்றால் டிவிடெண்டாக இல்லாட்டி சேலரியாக எடுத்துத்தான் அதை பே பண்ண வேண்டும். அதேவேளை அதே பாலிசியை வந்து 100,000 டிரெக்டாக ஆஃப்டர் ப்ராஃபிட் கோஆபரேஷன்லேருந்து பே பண்ணும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸாக வாங்க முடியும். அப்படி வாங்கும் பொழுது அந்த 66,000 இயர் சேவிங் வருகின்றது. எனவே ஸ்டில் அப்போ பெனிஃபிட் ரெண்டு வரும் பொழுது கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு கோஆபரேஷன் தான் பெனிஃபிஷரியாக இருக்கும். இருப்பினும் அந்த ப்ரொசீட் வரும் பொழுது கேபிட்டல் டிவிடன் அக்கௌண்ட் என்ற அக்கௌண்ட்டின் மூலம் அவங்களுடைய பெனிஃபிஷரியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து முழு பணத்தையுமே டேக்ஸ் ஃப்ரீயாக பெற முடியும். எனவே இந்த கோஆபரேட் ஓன் லைஃப் இன்சூரன்ஸ் கன்செப்ட் என்பது வந்து மிகவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டராக இப்பொழுது ப்ரீமியம் சேவிங்குக்கு மேலாக அவர்கள் ஒரு கோஆபரேஷனுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு காப்புறுதியாக அமைகின்றது.
0: நீங்கள் ஒரு தொழில் முனைவோராக இருந்து உங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் இவ்வாறான காப்புறுதி திட்டங்களை பெற்றுக் கொள்வதற்கும் அதில் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை அறிந்து கொள்வதற்கும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407
1: ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407
0: 8:40 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: 8:46 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு eastfm.ca.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவணபவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701. கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-3665.
1: எத்திசையும் எங்களிசை.

0: வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புதிய காலை பொழுதில் இசெஃபமின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக இசெஃபம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க முடியும். இசெஃபம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். சூரிய வெளிச்சத்துடன் ஒரு புதிய நாள் தொடங்கி இருக்கின்றது. காலை 9:01-12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளை கேட்க போகிறீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி. ரமணன். 2026 ஆகஸ்ட் மாதத்தின் 5ஆம் திகதி புதன்கிழமையின் காலை வேளை. இன்றைய நாள் ஆகஸ்ட் 5ஆம் திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், செடி நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் இசெஃபம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கின்றோம். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவரட்டும். கோடை காலத்தின் கொண்டாட்டமான இன்னும் ஒரு புதிய நாளாகவும் இந்த நாள் அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து முனைந்திருங்கள் இசெஃபம் ஓடு.
1: சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப சப

ரசிகனொரு ரசிகை திரைப்படத்திலிருந்து நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்திருக்கும் நேரம் காலை 9:06. இந்த இனிய காலை வேளையில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற இன்றைய சிந்தனை கோபம் தொடர்பானது. கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகின்றது. கோபப்படும் போதெல்லாம் நமது எதிரி வெற்றி பெறுகின்றார், நாங்கள் தோற்றுப்போகின்றோம் என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். எனவே முக்கியமான ஒரு விடயம் இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது. ஆனால் கோபம் வரும்போதெல்லாம் இது ஞாபகத்துக்கு வருவது என்பதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய பயிற்சியாகவும் கூட இருக்கின்றது. பெரும்பாலான நல்ல எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து விடுகின்றோம். அதிக கோபம் எங்களது மனதை நிறைக்கின்ற போது அது வந்து ஒரு முட்டாள்தனத்தில் தான் தொடங்குகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே கடைசியில் வருத்தத்தில் தான் கொண்டு சென்று முடித்து விடுகின்றது. எனவே யாரோடு நாங்கள் கோபப்படுகின்றோமோ, யாரங்களை அதிக கோபப்படுத்தி இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த சமயத்தில் வெற்றி பெறுகின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். நாங்கள் கோபத்தை அதிகம் வெளிப்படுத்துகின்ற போது எப்போதுமே தோற்றுப்போகின்றோம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுதல் மிக மிக அவசியமானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் கோபப்பட்டு ஒரு நியாயமான விடயத்தை வெளிப்படுத்துகின்ற போது அந்த நியாயமான சிந்தனைகளும் எண்ணங்களும் அங்கு அடிபட்டு போகின்றன. அதுக்கான அந்த மரியாதையும் அங்கு கிடைப்பதில்லை. எனவே பொறுமையோடு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கையாள்வதற்கு மிக மிக கற்றுக்கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகின்றது. கோபப்படும் போதெல்லாம் எங்களது எதிரிதான் வெற்றி பெறுகின்றான், நாங்கள் தோற்று போகின்றோம். எனவே எங்களிடம் இருக்கக்கூடிய நியாயமான எண்ணங்களை கூட மறைக்கக்கூடிய இந்த கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துதல் என்பது பெரும் துன்பத்தை தான் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். எங்களுக்கு பிடிக்காத சமயங்கள் அல்லது எங்களை மற்றவர்கள் காயப்படுத்துகின்ற போதோ நாங்கள் அதை சரியாக கையாளுவதற்கும் பொறுமையோடு எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, கோபத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது அதன் பாதிப்புகளை நாங்கள் மேலதிகமாக சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த ஒரு முக்கியமான சிந்தனையின் மூலமாகவும் சொல்லிக்கொள்ளலாம். சூரிய வெளிச்சத்துடன் அழகான ஒரு புதிய நாளை நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். 20 வெப்பநிலை, 21°C உணர்நிலை இப்போது இருக்கின்றது. இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வாக 27 இருக்க 34 வரை உணரப்போகின்றோம். எனவே சற்று இப்போது நாங்கள் கடந்து வந்திருக்கின்ற ஒரு சில நாட்களிலும் பார்க்க உயர்ந்த வெப்பத்தை நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். பிரதானமாக வெயிலோடும் இன்றைய தினம் பகல் பொழுது தொடர்ந்திருக்க போகின்றது. எனவே முழுமையாகவே சூரிய ஒளிச்சம் மிக்க ஒரு பகல் வேலையைத்தான் இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இரவின் வெப்பநிலை உணர்நிலையும் சிறப்பாக இருக்கும். இப்போது ஒரு 14, 15, 17 நேற்றைய தினம் இரவின் வெப்பநிலை உணர்நிலையாக இருந்திருக்கின்றது. எனவே குறைந்திருந்த அந்த இரவின் வெப்பநிலை உணர்நிலை இன்றைய தினம் இரவு பொழுதில் 20 தாண்டிய நிலையில் இருக்கும். 20 இருக்குமாம். 22°C நாங்கள் உணரப்போன்றோம். இரவு வேளையில் பிரதானமாக வெயில் இருக்கும். இன்றைக்கு 8:35 சூரிய அஸ்தமனம் இன்றைக்கு நடக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. எனவே சற்று விரைவாகவே நாங்கள் இரவு வேளையை சந்திக்க தொடங்குகின்றோம் என்பதைத்தான் இங்கு நினைவுபடுத்தலாம். தொடர்ந்து வரக்கூடிய வியாழக்கிழமை நாளைய தினம் 26-34 வரை உணரக்கூடியதாக இருக்கும். பிரதானமாக வெயிலோடு தான் நாளை நாங்கள் தொடங்குவோம். மதிய மாலை பொழுதிலும் வெளிச்சம் இருக்கும். ஆனால் இடையில் வந்து போகக்கூடிய தண்டர் ஸ்டோமையும் கூட சற்று எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். 1 mm அளவில் பகல் பொழுதிலும், லேசான தூறலாக மாலை பொழுதிலும் கூட இடையில் மழை வந்து போகலாம். வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி என்று சொல்லி பார்த்தால் வெள்ளிக்கிழமை மழைக்கான சாத்தியங்கள் சற்று உயர்ந்திருக்கின்றன. காலை வழியிலே முகில்குட்டங்கள் இருக்கலாமாம், கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் தென்படும். மதிய மாலை பொழுதில் மெல்லிய தூறல் தொடர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளைத்தான் இப்போது சொல்லுகின்றார்கள். சூரிய வெளிச்சம் வந்து மதிய பொழுதில் சற்று குறைவாக இருக்கும். ஆனால் மீண்டும் மாலையில் வெளிச்சத்தை நாங்கள் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை 24-31 வரை உணரப்போகின்றோம். வீக்கெண்டின் நிலைமைகளை பொறுத்தளவில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மழை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. அதிக அளவிலே ஆனால் 1 mm என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. முகில் அதிகம் இருக்கக்கூடிய சாத்தியங்களும் வார இறுதிக்கு கூறப்படுகின்றது. அதுவும் சனிக்கிழமையில் மதிய வேளை சூரிய வெளிச்சம் தென்படும். வெப்பம் உயர்கின்றது. 28 வெப்பநிலை உயர்ந்து 37 வரை நாங்கள் உணரப்போன்றோம் சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயிலோடு இருக்கலாம். 25 வெப்பநிலை, 31 உணரப்படும். மெல்லிய மழை தூளுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்த திங்கள் 27-33 வரை உணர்நிலை இருக்க போன்றது. சூரிய வெளிச்சமும் இருக்கின்ற சாத்தியங்களை சந்திக்கின்றோம். மழைத்தூறலும் கூட கொஞ்சம் வந்து போகலாம் அடுத்த திங்கட்கிழமையிலும். 25-30 வரை உணரக்கூடிய வாய்ப்புகள் இப்போது சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக 9:11 ஈஸ்ட் FM நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடைபோடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862, 4169973862, அல்லது 416-754-8881.
4: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6th வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7th வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர் மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு கொண்டாட்டம் October 24th விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
0: 416-900-4599.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளை மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
7: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, Unit 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044. செலசி.ca.
0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்றென்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:26 ஆகி இருக்கின்றது. புதன்கிழமை காலை பொழுது இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்க்க இருக்கின்றோம். 401 வெஸ்ட் பவுண்டில் தாமதங்கள் வந்து மாக்கம் ரோடு தாண்டிய பகுதிகளிலிருந்து தொடங்குகின்றது. மக்கவனை அமைந்த பகுதியிலிருந்து சற்று அதிகமான வாகன நெரிசல்களைத்தான் நீங்கள் எக்ஸ்பிரஸில் நீண்ட தூரம் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. கெனடி வீதி தாண்டிய இடங்கள் வரைக்குமே மிக அதிக தாமதங்களை இப்போது நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பர்ச் மவுண்ட் ரோட் பகுதியில் எக்ஸ்பிரஸில் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கின்றமை இந்த தாமதங்களை அந்த பகுதிகளில் உயர்வாக்கி இருக்கின்றது. கலெக்டர்ஸும் கூட இடையே அதிகரிக்கக்கூடிய தாமதங்களைத்தான் கொண்டிருக்கின்றது. பர்ச் மவுண்ட் ரோட் தாண்டிய பகுதிகளில்தான் தாமத நிலைமைகள் சற்று குறைவாக தென்படுகின்றன. ஆனாலும் கூட தாமதங்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். மீண்டும் டான் மில்ஸ் பகுதியிலிருந்து பேவியூ வரைக்கும் கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்வாக தென்படுகின்றன. யங் ஸ்ட்ரீட்டை அண்மித்த பகுதியிலும் வாகன நெரிசல்கள் உயர்கின்றது. எனவே தாமதங்கள் நிறைந்த நிலை 401 வெஸ்ட் பவுண்டில் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது. தொடர்ந்து பயணிக்கின்ற போது பாதர்ஸ் தாண்டிய பகுதிகளிலும் கூட தாமதங்களை அதிகம்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். கீழ் ஸ்ட்ரீட் வரைக்குமே தாமத நிலைமைகள் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஹைவே 400 பகுதிகளிலும் கூட தாமத நிலைமைகள் அதிகம் தென்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. இந்த வேளையில் தொடர்ந்து மார்டின் கோ ரோட் வரைக்குமே குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றன. ஈஸ்ட் பவுண்டில் ஹைவே 47 பகுதிகளில் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. இந்த தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாக இந்த வேளையில் அவென்யூ ரோட் வரைக்கும் சற்று குறைவாக இருந்தாலும் அதன் பின்பு அவென்யூ ரோட் பகுதியிலிருந்து டிவிபி வரைக்கும் மிக மிக அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் ஈஸ்ட் பவுண்டில் இப்போது சந்திக்க நேரிடும். எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலுமே தாமதங்கள் மிக உயர்வாக இருக்கின்றது. அதிலும் எக்ஸ்பிரஸ் வந்து மிக மிக அதிகமான தாமதங்களோடு தான் டிவிபி தாண்டிய இடங்கள் வரைக்குமே இப்போது தொடர்ந்து நகரக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஓடன் வரைக்கும் தாமதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலைமை தான் 401 ஈஸ்ட் பவுண்டிலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதன் பின்பு கெனடி வீதி வரைக்கும் குறைந்த தாமதங்களும் கூட நிலவுகின்றது. எனவே வெஸ்ட் பவுண்ட் ஈஸ்ட் பவுண்ட் இரண்டு தடங்களிலுமே வாகன நெரிசல்கள் உயர்வாகவே காணப்படுகின்ற ஒரு காலை வேளையாக இந்த பொழுது இருக்கின்றது என்பதைத்தான் இந்த வேளையில் 401 தொடர்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 404 பார்த்தால் இப்பொழுது சவுத் பவுண்டும் கூட மிக அதிகமான வாகன நெரிசல்களோடு தான் தென்படுகின்றது. ஃபிஞ்சுக்கு முன்னரே அதிக தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் கடும் வாகன நெரிசல்களும் கூட நிலவுகின்றது. டிவிபி சவுத் பவுண்டிலும் கூட 401 அண்மித்த பகுதியில் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றன. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தான் எக்லிங்டன் வரைக்கும் காணப்படுகின்றது. எக்லிங்டன் பகுதிகளிலிருந்து வாகன நெரிசல்கள் குறைந்த அளவில் யோக்மில்ஸ் ரோட் வரைக்கும் டிவிபி நார்த் பவுண்டிலும் கூட தென்படுகின்றன. August 5 ஒரு முக்கியமான விடயத்திற்கான நாளாக இருக்கின்றது. இன்று வந்து இன்டர்நேஷனல் டிராஃபிக் லைட் டேயாக பிரகடனம் செய்கின்றது. வீதி சமிக்கைகள், அந்த சமிக்கை விளக்குகளுக்கான ஒரு நாள் தான் இன்றைய நாள் என்பதைத்தான் நாங்கள் கொண்டாட வேண்டியதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் வாகனங்களில் பயணிக்கின்றோம். ஒரு இடத்தில் ஒரு நாளில் ஒரு இன்டர்செக்ஷனில் வந்து ஒரு டிராஃபிக் லைட் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அதை கடந்து செல்வதற்கு இவ்வளவு நேரம் எங்களுக்கு எடுக்கும் என்பதை நாங்கள் அடிக்கடி இடையிடையே எங்கேயாவது சந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது. எனவே நினைத்து பார்க்கலாம், எந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து போக்குவரத்தை இந்த சமிக்கை விளக்குகள் வந்து இலகுவாக்கி தந்திருக்கின்றன. பாதுகாப்பான பயணங்களுக்கும் கூட அவை எங்களுக்கு வாய்ப்பை வழங்குகின்றன என்பதைத்தான் சொல்லலாம். எனவே இந்த டிராஃபிக் லைட் உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஒரு வரலாறு என்னன்னு சொல்லி கொஞ்சம் நாங்கள் அது தொடர்பாக பார்த்தோம் சொன்னால், 1868 லண்டனில் தானா முதன் முதலில் கையால் இயக்கப்படக்கூடிய ஒரு போக்குவரத்து சமிக்கை விளக்கிலிருந்து தொடங்குகின்றது அந்த வரலாறு என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த நீங்கள் செல்லுங்கள் அல்லது நிறுத்துங்கள் என்பது தொடர்பான அந்த சமிக்கைகளை ஒரு நம்புகோல் மூலம் கையால் இயக்கப்பட்டுதானாம் அப்போது காட்டியிருக்கிறார்கள். அங்கு செல்லக்கூடிய அந்த வாகனங்களுக்கு அல்லது போக்குவரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு லீவர் ஒன்றை பயன்படுத்தித்தான் அந்த சமிக்கைகள் அப்போது மாற்றப்பட்டிருக்கின்றன. ஒருவர் அங்கே கடமையில் தொடர்ந்திருத்தல் அவசியமாக இருந்திருக்கின்றது. அதன் பின்பு 1914 இதே நாள் August 5 அமெரிக்காவின் ஒஹாயோ அங்கே இருக்கக்கூடிய கிளீவ்லாண்டில் முதல் தடவையாக எலக்ட்ரிக் டிராஃபிக் சிக்னல் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்பட்டது. அப்போது தான் அதனை இன்ஸ்டால் பண்ணினார்களாம். இதே நாள் August 5, 1914. எனவே அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் இன்டர்நேஷனல் டிராஃபிக் லைட் டேயும் கூட August 5 ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கின்றார்கள். இந்த சிஸ்டத்தை வந்து ஒரு
போலீஸ் ஆஃபீஸர் ஒருவர் தானா டிசைன் பண்ணியிருந்தார் ஆரம்பத்தில். இவர் வந்து யூட்டாவை சேர்ந்த ஒருவர், சால்ட் லேக் சிட்டி யூட்டாவை சேர்ந்த லெஸ்டர் வாயர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலீஸ் மேன். இவர் தானா இந்த முதலாவது டிராஃபிக் லைட் சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணி அப்போதைய பாவனைக்கு வழிவகுத்திருந்தார். அமெரிக்காவில் அதன் ஆரம்பம் உருவானது ஒஹாயோ கிளீவ்லாண்டில் முதல் தடவையாக அது பயன்படுத்தப்பட்டது. அதன் பின்பு ஒரு 10 இயர்ஸுக்கு பிறகுதானா கிளீவ்லாண்டில் இது பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து ஐரோப்பாவுக்கு அந்த சிஸ்டம் வந்து கொண்டு செல்லப்பட்டது. அங்கு எங்கு முதல் பாவிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஜெர்மனியின் பெர்லின் நகரத்தில் தானாம் முதலாவது எலக்ட்ரிக் டிராஃபிக் லைட் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்பட்டதாகவும் அந்த வரலாறு அங்கு எழுதப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு 1923 தானாம் அதுவரைக்கும் ஒரு 2 கலரில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ், அதாவது ரெட் அண்ட் க்ரீனாக இருக்கும், அது அந்த 2 கலர்ஸில் இருக்கக்கூடிய அந்த லைட்ஸ் தானும் பயன்படுத்தப்பட்டு வந்திருந்த நிலையில் 1923 3 கலர் சிக்னல் வந்து பயன்படுத்தப்பட தொடங்கியதாம். அப்போதுதான் அந்த எல்லோ லைட்டையும் கூட கோஷன், எச்சரிக்கை என்ற ஒரு அடிப்படையிலே அதனை சேர்க்க தொடங்கியிருந்தார்கள் என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த எலக்ட்ரிசிட்டியில் இயங்கக்கூடிய அந்த டிராஃபிக் லைட் பயன்படுத்த தொடங்குவதற்கு முன்பு கேஸினால் எரிக்கப்படக்கூடிய விளக்குகள் தானாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருவரினால் மேனுவலி இயக்கப்பட்டிருக்கின்றன ஆரம்பத்தில் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஸ்டாப் அல்லது கோஷன் போன்றவை அந்த நிறமாற்றங்களின் ஊடாக அந்த கேஸ் லேம்ப்ஸில் இருந்து அங்கு பயணிப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது வந்து ஒரு பாதுகாப்பற்ற முறையாகவும் கூட இருந்திருக்கின்றதாம். 1868 லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து கேஸ் லீக்கின் காரணமாக வெடித்தும் கூட விபத்து நிகழ்ந்திருந்தது. எனவே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நடைமுறையாகத்தான் அப்போது அது பயன்படுத்தப்பட்டிருந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு பிறகுதான் இப்போதைய இந்த பாதுகாப்பான எலக்ட்ரிக் டிராஃபிக் சிக்னல் சிஸ்டம் வந்து பல இடங்களிலும் பயன்பாட்டிலே இருக்கின்றது. ஜப்பான் என்று சொல்லி பார்த்தால் ஜப்பான் வந்து கிரீன் லைட்டுக்கு பதிலாக ப்ளூ லைட்டை தானாம் செல்லுங்கள் என்ற ஒரு உத்தரவை கொடுப்பதற்கு பயன்படுத்தி வந்திருக்கின்றது. ஆனால் சர்வதேச தரநிலைகளுக்கு அமைவாக அவர்களும் கூட ஒரு ப்ளூஇஷ் ஷேட் ஆஃப் கிரீன் லைட்டை தானாம் இப்போது பயன்படுத்துகின்றார்கள் செல்லுங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமிக்ஞையை கொடுப்பதற்கு என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அது கொஞ்சம் கிரீன் மாதிரி எங்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சில இடங்களில், அதாவது கென்யாவின் ஒரு சில பகுதிகளில் விலங்குகளுக்காக, அதிலும் எலிஃபன்ட் கிராசிங்ஸில் டிராஃபிக் லைட்ஸ் பயன்படுத்தப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிகம் வைல்ட் லைஃப் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி அந்த விலங்குகளுக்கான அந்த டிராஃபிக் லைட் சிஸ்டமும் கூட பயன்படுத்தப்படுகின்றன என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அமெரிக்கா போன்ற இடங்களில் வந்து நேராக அந்த வெர்டிக்கலாக தொங்கவிடப்படக்கூடிய அந்த டிராஃபிக் லைட்ஸுக்கு பதிலாக ஹாரிசோன்டல் டிராஃபிக் லைட்ஸும் கூட பயன்படுத்தப்படுகின்றது. என்ன காரணம்னு சொன்னால் அதிக காற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் தானா யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான் போன்ற இடங்களில் இந்த மாதிரி ஹாரிசோன்டல் டிராஃபிக் லைட்டும் கூட பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த அகன்ற வீதிகளிலும் கூட இந்த அகலமான பகுதிகளில் ஓட்டுநர்கள் வந்து அந்த சமிக்ஞைகளை பார்ப்பதற்கு வசதியாகவும் கூட ஒரு சில இடங்களில் இந்த ஹாரிசோன்டல் லைட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இப்படி நாங்கள் இப்போது பாதுகாப்பாக பயணிப்பதற்கான வாய்ப்பை 1914 இதே ஆகஸ்ட் மாதம் இதே நாள் 5ஆம் தேதியில் தானாம் ஆரம்பித்திருக்கின்றார்கள். இப்போது நாங்கள் தொடர்ந்து அதன் பயனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லித்தான் இன்றைய தினம் இன்டர்நேஷனல் டிராஃபிக் லைட் டே வந்து முக்கியமான ஒரு வரலாற்றை நினைவு படுத்துகின்றது. 9:35 ஆகியிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் இன்னேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிசை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: Ajax Mitsubishi-யின் biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 கிலோமீட்டர் கோல்ட் கம்ப்ரஹென்சிவ் வாரண்டியும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2,000 வரை பெருமதியான ஸ்பெஷல் கிஃப்ட் மற்றும் சம்மர் பிரைசஸ் காத்திருக்கின்றன. அகமது தம்சீன், 437-860-7002.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719. 437-243-1719.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. Mortgage Solutions.ca.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:47 நிமிடம் ஆகியிருக்கின்றது. இந்த காலை இப்பொழுதில் ஒரு குட்டி கதை முக்கியமான செய்தியை சொல்லக்கூடிய வகையில் பகிரப்படுகின்றது. ஒரு சிறுமி தனது தாத்தாவிடம் சென்று கேட்டிருக்கின்றாள். தாத்தா, என் வாழ்க்கையில் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் ஒரு பாடத்தை எனக்கு கற்பிக்க முடியுமா? தாத்தா நீண்ட நேரம் யோசித்து விட்டு சொல்லுகின்றார், உனக்கு ஒரு சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடத்தை நான் கற்பிக்க வேண்டும். எனவே அதற்கு நீ நான் சொல்வதை செய்ய வேண்டும். எல்லோரின் கவனத்தையும் ஈர்க்கும் மிகப்பெரிய விடயம் ஒன்றைத்தான் நீ இப்போது செய்ய வேண்டும் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். சிறுமி மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுகின்றார். தாத்தா சிறிது நேரம் யோசித்து விட்டு அவளிடம் சொல்லுகின்றார், நீ எங்களது வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் சென்று எனது வீட்டில் இருக்கின்ற ஒரு நெருப்பு கோழி 6 பொன் முட்டைகளை இட்டது என்று சொல்லி எல்லோரிடமும் சொல்ல வேண்டும். அதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள். பிறகு ஒவ்வொரு முட்டையும் பல லட்சம் மதிப்புடையது என்றும் அவற்றை விற்று நாங்கள் மிகப்பெரும் பணக்காரர்களாக ஆகப் போகின்றோம், விரைவிலே எங்களது வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிடும் என்று சொல்லியும் எல்லோருக்கும் சொல் என்று சொல்லி சிறுமியிடம் கூறி தாத்தா அனுப்பி வைக்கின்றார். அதன் சாராம்சம் புரியாமல் அந்த சிறுமியும் தாத்தா சொன்னது மாதிரியே செய்கின்றாள். அவள் திரும்பி வந்த பிறகு அவளும் அவளுடைய தாத்தாவும் இரவும் பகலும் காத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களது அந்த வீட்டை சுற்றியிருக்கக்கூடிய யாரும் அவர்களை வந்து வாழ்த்தவும் அவர்களோடு சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடவும் வரவே இல்லை. மறுநாள் காலையில் அந்த சிறுமியிடம் தாத்தா கூறுகின்றார், இப்போது இன்றைய தினம் நீ அக்கம் பக்கத்தாரர்களிடம் சென்று நேற்றிரவு ஒரு திருடன் வந்து எங்களது வீட்டில் ஒரு பகுதியை இடித்து எனது நெருப்பு கோழியை கொன்று தங்க முட்டைகளை திருடி சென்று விட்டான் என்று சொல்லி எல்லோரிடமும் சொல். நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று சொல்லியும் கூட அவர்களிடம் சொல். சிறுமி வெளியே சென்று அயலவர்களிடம் அதையே கூறுகின்றாள். இருந்தாலும் சிறிது நேரத்திற்கு பிறகு அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் ஏராளமான மக்கள் அவர்களது வீட்டிலே குவிகின்றார்கள். ஆச்சரியம் அடைந்த அந்த சிறுமி தனது தாத்தாவிடம் கேட்கின்றாள், ஏன் தாத்தா, நேற்றைய தினம் யாரும் இங்கு வரவில்லை, இன்றைக்கு நிறைய பேர் வந்திருக்கின்றார்களே என்று சொல்லி கேட்டபோது தாத்தா சிரித்துக் கொண்டே பதில் சொல்லுகின்றாராம், நம்மை பற்றிய நல்ல செய்தியை கேட்டால் பெரும்பாலானவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள். அதை புறக்கணித்து எதுவும் நடக்காதது போல் அவர்கள் நடந்து கொள்ளுகின்றார்கள். ஆனால் எங்களை பற்றிய ஒரு கெட்ட செய்தி அதனை கேட்டால் அதை அவர்கள் காட்டுத்தீ போல அடுத்தவர்களுக்கு பரப்புகின்றார்கள். அதே நேரம் அது உண்மையாகத்தான் நடந்திருக்கின்றதா என்று சொல்லி உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் அந்த கெட்ட நேரத்தில் அல்லது அந்த ஒரு துயரமான சந்தர்ப்பத்தில் நாங்கள் எப்படி கஷ்டப்படுகின்றோம் அல்லது அதை எப்படி கையாளுகின்றோம் என்று சொல்லி தெரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வத்தோடும் அவர்கள் கண்டிப்பாக இங்கே வருவார்கள் என்பது எனக்கு தெரியும். எங்கள் வெற்றியை கொண்டாட மக்கள் பெரும்பாலும் விரும்புவதில்லை. ஆனால் ஒருவரது வீழ்ச்சியை காண்பதற்கு அவர்கள் ஆர்வமோடு இருக்கின்றார்கள் என்று சொல்லி தாத்தா அந்த சிறுமிக்கு முக்கியமான ஒரு செய்தியை புரிய வைக்கின்றார். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லுகின்றார், இப்போது உனக்கு நான் கற்பிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த வாழ்க்கை பாடம் இதுதான். நம்மை சுற்றி உள்ளவர்களால் பெரும்பாலும் நாங்கள் வெற்றி பெறுவதை கண்டு அதிகம் மகிழ்ச்சியடைய முடியாது. உண்மை என்னவென்றால் பெரும்பாலானவர்கள் நெருங்கிய நண்பர்கள் அல்லது அக்கம் பக்கத்தினர்கள் அல்லது எங்களது உறவினர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் வெற்றி பெறுவதை காண்பதற்கு அவர்கள் அதிகம் விரும்புவதில்லை. அவர்களை விட ஒரு படி முன்னேறுகின்றோம் என்று சொல்லி யாராவது உணர்ந்தால் அதை கேட்டு அவர்கள் எரிச்சல் அடைவார்கள், பதற்றப்படுவார்கள். பெரும்பாலான மக்கள் தங்களை விட சிறப்பாக செயற்படுபவர்களை உண்மையில் விரும்புவதில்லை. மேலும் உள்ளுக்குள் அந்த வாழ்க்கை நமக்கு கிடைப்பதை அவர்கள் விரும்புவதும் இல்லை. ஆனாலும் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது என்பதை நீ நினைவில் கொள்ளுதல் அவசியம். அதற்கு பதிலாக உனது சிறந்த பதிப்பாக நீ இருப்பதில் கவனம் செலுத்து. அவர்களை மாற்ற முயற்சிப்பதை நீ நிறுத்த வேண்டும். அவர்கள் உன்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் அல்லது என்ன நினைக்கின்றார்கள் என்பது தொடர்பாக நீ அதிகம் கவலைப்படுத்துவதையும் கூட நிறுத்த வேண்டும் என்று சொல்லி தாத்தா வந்து தனது சிறுமிக்கு ஒரு முக்கியமான வாழ்க்கை பாடத்தை இந்த கதையை சொல்லி அல்லது அந்த நிகழ்வை சொல்லி கற்றுக் கொடுக்கின்றார். உங்களுக்கான இலக்குகளை அமைக்கவும் உங்கள் கனவுகளை பின்பற்றவும் உங்கள் மனதை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் கனவுகளை அடைவதை யாராலும் தடுக்கவும் முடியாது என்பதை இந்த கதை மிக அழகாக சொல்லி நிற்கின்றது. 9:52 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை அளித்துக் கொண்டிருக்கின்றது.

புதன்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் எம்மை தொடர்பு கொள்ள முடியும். யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஏறி பொருள் நிரப்புவதாக இருந்தால் நாளை வரை நீங்கள் காத்திருக்கலாம். ஏனென்றால் நாளைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதியில் 9% விலை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் கண்டிப்பாக. எனவே நாளைய தினம் ஒன்றிலும் பார்க்க 9% குறைவாக நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு இந்த செய்தி சொல்லுகின்றது. சூரிய ஒளிச்சத்துடன் ஒரு அழகான இன்னும் ஒரு கோடைக்கால நாளை நாங்கள் அனுபவிக்கின்றோம். 22 இப்போது வெப்பநிலையாக இருக்கின்றது. 25 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையில் இன்றைக்கு வந்து வெப்பநிலை உயர்வு 27 வரை இருக்கும். 34 டிகிரி செல்சியஸை இன்று கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரவு வேளையும் கூட சிறப்பான வெப்பநிலை உணர்நிலை தான் இருக்கப் போன்றது. 20 இருக்குமாம். 22 டிகிரி செல்சியஸை இரவின் உணர்நிலையாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமைகள் இன்று எதிர்வு கூறப்படுகின்றன. தொடர்ந்து சூரிய வெளிச்சத்தை நாங்கள் பெறக்கூடிய சாத்தியங்களும் இன்று சொல்லப்பட்டிருக்கின்றன. 8:35 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாளைக்கு வியாழக்கிழமையும் வெளிச்சத்தை தரும் என்று சொன்னாலும் மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளும் கூறப்படுகின்றன. காலை வந்து பிரதானமாக வெயிலோடு இருக்கும். மதிய பொழுதிலும் வெளிச்சம் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஒரு மில்லிமீட்டர் அளவிலான தண்டர்ஸ்டோமுக்கான சாத்தியமும் இருக்கிறது. மாலையிலும் வெளிச்சம் இருக்கும், ஆனால் இடையில் மழை கொஞ்சம் வந்து போகலாம். 26 வெப்பநிலை 34 வரை உணரப்போகின்றோம். வெள்ளையும் கூட வெளிச்சமும் இருக்கும், மழை தூறலும் இருக்கலாம். 24 வெப்பநிலை 31 உணரப்படும். வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை வந்து வெப்பம் வந்து சற்று உயர்வாகனது அதாக இருக்கும். 28 வெப்பநிலை உயர்ந்தாலும் 37 வரை நாங்கள் உணரப்போகின்றோம் வருகின்ற சனிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சமும் இருக்கும், மெல்லிய மழையும் இருக்கலாம். 25 வெப்பநிலை 31

நேரம் சரியாக காலை 10 மணியாக இருக்கின்றது. அதிர்ஷ்டம் எப்படி எங்களது கதவை தட்டினாலும் அதை சில நேரங்களில் நாங்கள் தவறவிட்டு விடுவோம். அந்த மாதிரி தவறவிடக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு இத்தாலியை சேர்ந்த ஒரு மனிதர் சென்று மீண்டும் ஒரு விடாமுயற்சியின் காரணமாக அந்த அதிர்ஷ்டத்தை தன்னதாக்கி இருக்கின்றார் என்பது தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி தான் இங்கு பகிரப்பட்டிருக்கின்றது. ஒருவர் வந்து இத்தாலியில், சதர்ன் இத்தாலியில் இருக்கின்ற பிட்டான்டோ என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில் ஒரு கடையில் வந்து ஒரு லாட்டரி டிக்கெட் ஒன்றை வாங்கி இருக்கின்றாராம். இந்த நிலையில் அவர் அதனை வீட்டுக்கு எடுத்து சென்றிருக்கின்றார். ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அதை அவர் கார்பேஜில் போட்டு விட்டாராம். அதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரிய வந்திருக்கின்றது. அவரது உறவினர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள், அவர் எடுத்த அந்த நம்பருக்கு தான் பரிசு விழுந்திருக்கிறது என்று சொல்லி. இப்போது அவர் தேடி தேடி பார்த்திருக்கின்றார். அந்த லாட்டரி டிக்கெட்டை வந்து தான் காபேஜுக்குள் போட்டு விட்டேனே என்று சொல்லி அவர் மிக அதிக அளவில் பதட்டப்பட்டு, அதுக்கு பிறகு அந்த காபேஜை எடுத்து சென்றிருக்கக்கூடிய அந்த காபேஜ் ட்ரக், அது செல்லக்கூடிய அந்த ஒரு காபேஜ், அதனை சுத்திகரிக்கக்கூட அல்லது அதனை கொண்டு சென்று கொட்டக்கூடிய அந்த இடத்திற்கு அவர் போயிருக்கின்றார். அந்த காபேஜ் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸில் அவர் சென்று பேசி அதுக்கு பிறகு 2 நாட்கள் தொடர்ச்சி அந்த லோரி வந்து சோதனையிடப்பட்டு அந்த மவுண்டன் ஆஃப் வேஸ்டுக்குள்ளே அவர் கடைசியாக மிக அதிர்ஷ்டத்துடன் அந்த ஒரு லாட்டரி டிக்கெட்டை கண்டுபிடித்திருக்கின்றார் என்று சொல்லித்தான் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்ததன் காரணமாக அந்த பின் லாரி உடனடியாக அந்த காபேஜஸை கொண்டு சென்று அகற்றும் அந்த ஒரு இடத்திற்கு அது கொண்டு செல்லப்படவில்லை என்பதன் காரணமாக அது அந்த இடத்திலேயே பரிசோதிக்கப்பட்டதாம். பலர் வந்து தொடர்ச்சியாக இந்த டிக்கெட்டை தேடக்கூடிய நடவடிக்கையிலே ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் எல்லோருமே அதன் பின்புதான் அந்த ஒரு லாட்டரி டிக்கெட் வந்து அவர்களது கையில் கிடைத்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அது கிடைத்திருக்கின்றமே ஒரு பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைத்து பார்க்கலாம், ஒரு சிறிய இடத்தில் ஒரு சிறிய ஒரு பேப்பரை தொலைத்தாலே அதனை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு கார்பேஜ் ட்ரக், ஒரு பின் லாரிக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய பெரிய மூட்டைகளுக்குள் அந்த ஒரு லாட்டரி டிக்கெட்டை கண்டுபிடிப்பது என்பது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விடயமாக இருந்திருக்கும். ஆனால் பலர் தொடர்ச்சியாக 2 நாட்கள் தேடித்தானாம் கடைசியாக அந்த வின்னிங் டிக்கெட்டை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த ஒரு நடவடிக்கையை செய்வதற்கு முன்பு அந்த கார்பேஜ் கம்பெனி அந்த டிக்கெட்டை தேடி எடுப்பதற்கான செலவை அது கிடைத்தால் அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தமும் ஒன்றும் அவரோடு செய்து கொண்டிருந்தது. அதற்கேற்ற வகையில் அவர் அந்த தொகையை அந்த கார்பேஜ் கம்பெனிக்கு செலுத்துவதற்கும் கூட ஒப்புக்கொண்டிருக்கின்றார். எனவே அதை விடுத்துத்தான் அவருக்கு அந்த 1 மில்லியன் யூரோஸ் பெறுமதியிலான அந்த அதிர்ஷ்ட தொகை இப்போது கிடைத்திருக்கின்றது என்பது தொடர்பான ஒரு தகவலும் கூட பகிரப்பட்டிருக்கின்றது. 10:03 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக்கொண்டு

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியுலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியுலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
6: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangale Sandikkindreergala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum, Petrukolla Mudiyum, Ungal Loan Processing Nei, Udanukkudan Email Oodaga Update Seyyapadum, Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656,
7: 416-906-5656. ஸ்கார்பரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
8: தமிழர் நாள் திருவிழா.
7: தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள். மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
9: Your favorite music. On your favorite station. 102.7.

10:17 நேற்றன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்று சொல்லித்தான் இப்போது விஞ்ஞானிகள் சொல்லி இருக்கின்றார்கள். எங்களது நேரம் 2:35 அதிகாலை பொழுதில் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் அதன் ஒரு பகுதி ஒரு அப்பர் ஸ்டேஜ் பூஸ்டர் நிலவோடு இன்று மோதப்போகின்றமை தொடர்பாகத்தான் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன. கடந்த வருடம் ஜனவரி மாதத்தில் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினால் ஏவப்பட்டிருக்கின்ற ஃபால்கன் 9 ராக்கெட் அதன் அந்த ஒரு பூஸ்டர் தான் ஒரு சுற்றுவட்ட பாதையில் ஒரு 18 மாதங்கள் நிலையில்லாமல் சுற்றி வந்த நிலையில்தான் அது இப்போது நிலவோடு இன்று மிக அதிகாலை பொழுதில் மோதி இருக்கின்றது. ஒரு 4000 கிலோகிராம் அப்பர் செக்ஷன் அதுதான் ஸ்பேஸுக்குள்ளே பயணித்து இப்போது அதன் பாதை மாறித்தான் இப்போது இந்த ஆக்சிடென்டல் கலிஷன் வந்து லூனர் சர்ஃபஸோடு நிகழ்ந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் இப்போது இன்று அதிகம் வெளியிடப்படுவதையும் கூட இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் தாங்கள் வந்து சிலியில் வைத்திருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப் பின் மூலமாக ஒரு ஒளி ஒன்றில் மாற்றம் ஏற்படுவதையும் கூட பார்த்திருக்கின்றோம் என்று சரி நாசாவின் விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு பெரிய ஒரு டெலஸ்கோப் ஒன்று சிலியிலே வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதில் தான் அந்த லைட்டில் ஏற்பட்ட சேஞ்சஸை உடனடியாக அந்த இம்பாக்ட் டைமில் அவதானித்திருக்கின்றோம். எனவே அதுக்கு பிறகு இனித்தான் எங்களால் தொடர்ச்சியாக அந்த மோதல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பள்ளம் அதில் என்னென்ன மாற்றம் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாக அவதானிக்க முடியும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். 2025 ஜனவரி மாதத்தில் ஃபால்கன் 9 அந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் வந்து 2 லூனர் லேண்டர்ஸை சுமந்து சென்றது. ஒன்று வந்து அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு லூனர் லேண்டர், இரண்டாவது ஜப்பானில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த லூனர் லேண்டர் என்பதையும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாசா வந்து இந்த மோதலின் விளைவாக பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று சொல்லி இப்போது அறிவித்திருக்கின்றது. அதைத்தான் ஏற்கனவேயும் கூட நாசா தெரிவித்திருந்தது. இருந்தாலும் கூட இந்த மோதலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிதறல்களையும் அங்கு நிலவின் மேற்பரப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பள்ளத்தையும் ஆய்வு செய்வதற்காக அந்த விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய இடத்தை நாங்கள் பார்வையிடுவதற்கு இப்போது காத்திருக்கின்றோம் என்று சொல்லியும் நாசாவின் விஞ்ஞானிகள் ஒரு தகவலை வெளியிட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. ஆனாலும் கூட இந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் கிராஷ் வந்து ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேஸ் ட்ராவல் அது தொடர்பான ஒரு ஆபத்தை தான் இப்போது எடுத்து சொல்லுகின்றது என்று சொல்லித்தான் சேஃப்டி எக்ஸ்பர்ட்ஸ் தங்களது கருத்துக்களையும் வெளியிட்டிருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 4000 கிலோகிராம் எடை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டின் அப்பர் ஸ்டேஜ் பூஸ்டரை பொறுத்தளவில் அது நிலவின் நோர்த் சைடு அங்கிருக்கக்கூடிய ஐன்ஸ்டீன் கிரேட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெரும் பள்ளத்திற்கு அருகில்தான் மோதி இருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு 5-story பில்டிங்கின் அளவில் தானாம் அந்த ஒரு அந்த பூஸ்டரின் அந்த பகுதி வந்து இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய டெலஸ்கோப் அமெரிக்க கண்டங்களில் ஏனைய இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில டெலஸ்கோப்ஸின் ஊடாக கூட அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய அந்த இடங்களில் இப்போது நிகழக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியானதாக இருக்கின்றன என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து அவதானித்து வருகின்றோம் அந்த டெலஸ்கோப்ஸின் ஊடாக என்பது தொடர்பாகவும் கூட இங்கு இந்த விவரங்களை நாசா விஞ்ஞானிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் உடனடியாக எந்த விதமான அந்த மாற்றத்தையும் பூமியிலிருந்து அவதானிக்க முடியவில்லை. கண்களால் எங்களால் அதனை பார்க்க முடியவில்லை என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். சிலியில் இருக்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பின் ஊடாக அந்த ஒளியில் ஏற்பட்ட ஒரு சில மாற்றங்கள் தான் அந்த மோதல் சமயத்தில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் இந்த ராக்கெட்ஸ் வழக்கமாக செல்லுகின்ற போது என்ன நடக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் அது தொடர்பான ஒரு சில தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான ராக்கெட்ஸ் வந்து
ஆஃபன் பில்டின் செக்ஷன்ஸ் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். பகுதி பகுதியாகத்தான் அவை கட்டமைக்கப்படுகின்றன. ஸ்டேஜஸ் என்று சொல்லித்தனம் அந்த பகுதிகள் அழைக்கப்படுகின்றன. இதில் ஒரு சில ஸ்டேஜஸ் வந்து பூமியின் வளிமண்டலத்துக்குள்ளே மீண்டும் நுழைந்து அதுக்கு பிறகு அவை எரிந்து அழிகின்றன, அல்லது பூமியில் எங்காவது சமுத்திரங்களில் அவை விழுகின்றன. அந்த பேலோட்ஸை வந்து சரியாக அந்த ஆர்பிட்டிலே நிலைநிறுத்தியதுக்கு பிறகு, அதன் தேவையை முடிந்ததுக்கு பிறகு அவை வளிமண்டலத்துக்குள் நுழைந்து எறியலாம் அல்லது சமுத்திரத்தில் விழுந்து அது மீட்கப்படலாம். இப்படித்தான் இதுவரைக்குமே இந்த ராக்கெட் லான்ச்சஸ் வந்து செய்யப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு நிகழ்வில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த இரண்டு லூனர் லேண்டர்ஸையும் பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து வெளியேற்றி சரியாக நிலவை நோக்கிய பாதையில் அது நிலைநிறுத்தியதுக்கு பிறகுதான் அந்த ராக்கெட்டின் சரியான ஒரு மிக எதிர்பார்க்கப்பட்ட அந்த பணி நிறைவடைந்திருந்தது. அதுக்கு பிறகுதான் அந்த ராக்கெட்டின் அந்த ஒரு பூஸ்டர் வந்து சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு விசையாக இருக்கலாம், அல்லது நிலவை மன்னிக்கவும் பூமியிலிருந்து வரக்கூடிய அந்த ஈர்ப்பு விசையாக இருக்கலாம். இதன் காரணமாக பூமியை நோக்கி திரும்பி வரக்கூடிய வழியில் ஒரு நீள்வட்ட பாதையில் தொடர்ந்து மிதந்து கொண்டிருந்தது 18 மாதங்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த தகவல்களையும் கூட பகிர்ந்திருக்கின்றார்கள். சூரியனின் செயற்பாடும் அதுக்கு காரணமாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட ஈர்ப்பு விசைகளின் கலவையாகவும் கூட இருக்கலாம். எனவே இந்த நிலையில் தான் அதை நிலவை நோக்கிய பாதையில் அந்த ஈர்ப்பு விசைகள் கொண்டு சென்றிருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அதுதான் இன்று அதிகாலை பொழுதில் நிலவின் மேற்பரப்பிலே மோதி இருக்கின்றது என்பது தொடர்பாக இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இப்போது என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், இந்த சம்பவம் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இன்று இன்னும் ஒரு செப்பரேட் மிஷன் ஒன்றை வெற்றிகரமாக செயற்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஃபால்கன் 9 ராக்கெட் தான் ஃப்ளோரிடாவிலிருந்து இன்னும் ஒரு மிஷனுக்காக ஏவப்பட்டிருக்கின்றதாம். இன்றைய தினம் ப்ளூபேர்ட் 11-13 என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிஷன் செயற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன் போது 3 சேட்டலைட்ஸ் வந்து பூமியை சூழ இருக்கக்கூடிய சுற்றுவட்ட பாதையில் இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டின் ஊடாக அதன் மூலமாக நிலை நிறுத்தப்படுவதற்காக இன்று அந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கின்றமை தொடர்பான செய்தியையும் கூட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருப்பதையும் இங்கு காண முடிகின்றது. இந்த ஃபால்கன் 9 அந்த ஒரு முதல் நிலை பூஸ்டரின் 30வது பயணமாக இது அமைந்திருக்கின்றது என்று சொல்லி இன்றைய தினம் அந்த ஒரு மிஷன் தொடர்பான விவரங்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். 10:25 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960.
2: சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 437-263-2394-416-289-9993.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462. Some condition apply.
5: பிரஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS. 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் எம் சுரேந்தர் பேசுறேன்.
10: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
10: பூவே பூவே பெண் பூவே,
9: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமினி
1: தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi Drive, யூனிட் 67 மார்க்கம்,
5: 416-461-6401.
6: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
7: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா, 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அழையுங்கள். முரளி, 416-455-3514.
8: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:46 ஆகியிருக்கின்றது. முக்கியமான ஒரு கட்டுரை என்றைத்தான் இந்த பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஒரு இப்போதைய நிலையில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற அரசாங்கங்களின் மீது வழக்கு தொடுப்பதன் மூலம் உலகத்தின் மிக பெரிய அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட் கம்பெனிஸ் வந்து உடல் பருமன் தொடர்பான நெருக்கடியை சமாளிப்பதற்கான உலகளாவிய முயற்சியை தடுக்கின்றன என்று சொல்லித்தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதன் தலைவர் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை பகிர்ந்திருக்கின்றார். டெட்ரோஸ் அதனோம் கேப்ரியேசிஸ் இவர் தான் WHO டைரக்டர் ஜெனரலாக இருக்கின்றார். எனவே இவர் என்ன சொல்கின்றார் என்று சொன்னால், இந்த குளோபல் ஃபுட் கம்பெனிஸ் வந்து அதிகம் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்வதன் மூலமாக உடல் பருமன் போன்றவை அல்லது வெவ்வேறு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படுகின்றமை தொடர்பாக மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய நடவடிக்கைகளையும் அல்லது அது தொடர்பான எச்சரிக்கைகளையும் தடுக்கக்கூடிய பல்வேறுபட்ட வழக்குகளை இப்போது பல நாடுகளிலும் கூட கொண்டு வந்திருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாதிரியான நடவடிக்கைகளை அந்த நிறுவனங்கள் மேற்கொள்வதன் காரணமாக சுகாதார பராமரிப்பு மற்றும் இந்த வழக்குகளுக்கான சட்ட செலவுகளுக்காக ஒவ்வொரு நாடுகளும் கூட பில்லியன் கணக்கான டாலர்ஸை செலவிட நேரிடுகின்றது என்று சொல்லித்தான் ஒரு குற்றச்சாட்டை அந்த ஃபுட் கம்பெனிஸ் மீது அவர் சுமத்தியிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. அவரது தகவல்களின் அடிப்படையில் உலக அளவிலே கிட்டத்தட்ட ஒரு 1 பில்லியன் மக்கள் வந்து ஒபிசிட்டி பாதிப்புடையவர்களாக வாழுகின்றார்கள் என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஒபிசிட்டி மட்டுமல்லாமல் பல்வேறுபட்ட உடல்நல குறைபாடுகளும் கூட இந்த மாதிரியான அன்ஹெல்தி டயட்ஸின் மூலமாக மக்களுக்கு வந்து ஏற்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் இந்த அதிக உடற்பருமன் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய ஆபத்து, Type 2 diabetes, கேன்சர் போன்றவை வரக்கூடிய ஆபத்தும் கூட உயர்வாக காணப்படுகின்றது. இப்போதைய காலப்பகுதியில் இந்த UPF என்று சொல்லி சுருக்கமாக அளிக்கப்படக்கூடிய அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் அதன் கன்சம்ஷன் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கின்றதா. பல நாடுகளில், அதாவது UK, கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற பெரிய நாடுகள் என்று சொல்லி எடுத்து பார்த்தால், அந்த நாடுகளில் வசிக்கக்கூடிய மக்களது உணவு பழக்கத்தில் அரைவாசிக்கும் மேற்பட்டவை இந்த மாதிரியான அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட்டினால் தானம் நிரப்பப்படுகின்றன என்று சொல்லியும் கூட அந்த தகவல்கள் அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையில் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் உலகளாவிய ரீதியில் பல அரசாங்கங்கள் இந்த ஒபிசிட்டி கிரைசிஸை இப்போது எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை அதிகரித்து வருகின்றன என்பதைத்தான் இங்கு நாங்களும் கூட பார்க்கின்றோம். ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவிக்கவும் கூட அரசாங்கங்கள் நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் தொடங்கியிருக்கின்றது. அதே நேரம் இந்த அல்ட்ரா ப்ரோசஸ் ஃபுட் இருக்கக்கூடிய அந்த பேக்கேஜஸின் முன்புறத்தில் வார்னிங் லேபிள்ஸையும் கூட நாங்கள் இங்கே பார்க்கணும். கனடாவிலும் கூட அதனை காணக்கூடியதாக இருக்கும். ஹெல்த் கனடா வந்து ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸ் மாதிரியான ஒரு கிளாஸ் ஒன்றை போட்டு ஒரு மூலையில் கொஞ்சம் பெரிய அளவில் தான் அதில் என்ன அதிகம் இருக்கின்றது, அதிக ஃபேட் இருக்கின்றதா அந்த ஃபுட்டில், அல்லது அதிகமான அளவுக்கு, அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவிலும் பார்க்க, சுகர் அதிகம் இருக்கின்றதா, அதிக சால்ட்டை அந்த உணவு கொண்டிருக்கின்றதா என்பது தொடர்பான தகவல்களை வந்து அதை வாங்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்னிங் லேபிளையும் கூட நாங்கள் இங்கும் பார்க்கின்றோம். இப்படி ஆரோக்கியமற்ற உணவுப் பொருட்கள் மீதான மார்க்கெட்டிங் மற்றும் அட்வர்டைசிங் போன்றவற்றில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருதல், அல்லது இந்த ஜங்க் ஃபுட் தொடர்பான டாக்ஸஸை அதிகரித்தல், அல்லது இந்த மாதிரியான இந்த வார்னிங் லேபிள்ஸை போடுதல் என்று சொல்லி பல நடவடிக்கைகளை அரசாங்கங்கள் எடுக்க தொடங்கி இருக்கின்றன. இந்த நிலையில் பொதுவெளியிலே இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் UPF கம்பெனிஸ் வந்து தாங்களும் அந்த பாலிசிஸை ஆதரிக்கின்றோம். அதே நேரம் கன்சியூமர்ஸ் வந்து தங்களது உணவுத் தெரிவுகளை ஆரோக்கியமான வகையில் மேற்கொள்வதற்கு நாங்களும் ஊக்குவிக்கின்றோம் என்று சொல்லித்தான் நாம் அவையும் கூட சொல்லி வருகின்றன. ஆனால் மறைமுகமாக இப்போது நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷனின் அடிப்படையில் இப்போது பிரபலமான மிக பிரம்மாண்டமான உணவு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களின் மீது கட்டுப்பாடுகளை கொண்டு வரக்கூடிய அரசாங்கங்கள் அவற்றை எதிர்த்து பல இடங்களில்
வழக்கு தொடர்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. 2010 2025 இடைப்பட்ட காலப்பகுதியில் மெக்சிகோ, கொலம்பியா, பிரேசில், அமெரிக்கா, யூகே போன்ற நாடுகளில் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டை எதிர்த்து கொண்டுவரப்பட்டிருக்கின்ற பல்வேறுபட்ட ஹெல்த் பாலிசிஸ் தொடர்பான வழக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 235 போடப்பட்டிருப்பதாக ஒரு ஆய்வு ஒன்றில் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எனவே 235 லோசூட்ஸுக்கும் அதிகமான குற்ற வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அரசாங்கங்களுக்கு எதிராக என்பதுதான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு சில வழக்குகள் வந்து ஏற்கனவே தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலானவை அரசாங்கங்களுக்கு ஆதரவாகத்தான் தீர்ப்பளிக்கப்பட்டாலும் கூட அந்த கம்பெனிஸுக்கான ஒரு நோக்கம் அங்கு நிறைவேற்றப்படுகின்றது ஒரு வகையில் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்று சொல்லி பார்த்தால் அந்த வழக்கு வந்து தொடர்ந்து இழுக்கப்படும், அதிக காலம் புதிய பாலிசிஸை கொண்டு வருவதற்கும் கூட எடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கும். எனவே இந்த நிலையில் அவை தங்களது அந்த ஒரு உற்பத்திகளை தாராளமாக அந்த காலப்பகுதிகளும் கூட மிக அதிகமாகவே அவை விற்பனை செய்து லாபம் ஈட்டக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த தங்களது உணவுப் பொருட்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளை பல ஆண்டுகளாக கூட தாமதப்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த வழக்குகள் வந்து கொடுக்கின்றன. அதே நேரம் பல அரசாங்கங்களுக்கு வந்து வழக்குகள் தொடர்பான மிக அதிகமான செலவுகளையும் கூட இது ஏற்படுத்துகின்றது என்று சொல்லியும் அந்த உணவு நிறுவனங்கள் அந்த நடவடிக்கையை வேண்டுமென்றே செய்கின்றன என்பது தொடர்பாகவும் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். WHOவின் டிரக்டர் ஒரு சில முக்கியமான தரவுகளையும் கூட வெளியிட்டிருக்கின்றார். இந்த உடல் பருமன் மற்றும் ஆரோக்கியமில்லாத உணவு பழக்கங்கள் மீதான பொது சுகாதார நடவடிக்கைகளை எதிர்ப்பதற்கோ அல்லது பலவீனப்படுத்துவதற்கோ வழக்குகள் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஒரு அறிக்கையும் கூட அவர் வெளியிட்டிருக்கின்றாராம் ஒரு ஆவணப்படுத்தலாக. அதில் கிட்டத்தட்ட ஒரு 600 கியூமுலேட்டிவ் இயர்ஸ் of costly legal battles வந்து அங்கு நிகழ்ந்திருக்கின்றது என்று சொல்லி கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். 600 நீடித்த செலவு மிக்க சட்ட போராட்டங்கள் நிகழ்ந்திருப்பதாகத்தான் அந்த ஆவணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றதாம். ஒரு வழக்குக்கு சராசரியாக ஒரு 2.5 ஆண்டுகள் என்ற கணக்கில் அந்த தாமதம் அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதும் கூட இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் பெரும்பாலானவை தோல்வியில் தானே முடிந்திருக்கின்றன. இருந்தாலும் கூட அந்த தாமதப்படுத்தலும் அந்த அரசாங்கங்களின் மீது அதிக செலவினங்களை ஏற்படுத்துதலும் அந்த நிறுவனங்களுக்கான லாபத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லித்தான் டெட்ரம் அடனம் கேப்ரியேசிஸ் வந்து இந்த ஒரு பெரும் குற்றச்சாட்டை அந்த நிறுவனங்கள் மீது சுமத்தி இருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஒரு சில உணவு நிறுவனங்கள் வந்து நீதிமன்றங்களிடம் வேண்டுகோளையும் கூட முன்வைத்திருக்கின்றன. தங்களது அந்த ஐடென்டிட்டியை வந்து ரகசியமாக பேணுவதற்கும் அவை நடவடிக்கை எடுக்கின்றன. ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் உதாரணமாக கோகோ கோலா, பெப்சிகோ, கெலோக்ஸ், டனோன், ஃபெராரோ மற்றும் ஹார்ட்லேண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் குரூப் போன்றவை எல்லாமே தங்களது பெயர்களை வெளியிட்டு அந்த வழக்குகளை அங்கு போட்டிருக்கின்றன. அதாவது நீதிமன்றங்களில் தங்களது பெயர்களோடு அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் கூட அந்த வழக்குகளை தொடர்ந்திருக்கின்றன என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களையும் கூட WHO டிரெக்டர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் தொடர்பாக என்பது தொடர்பாகவும் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:55 ஈஸ்ட் FM நேற்று இன்று நாளை

க்கு எரிபொருள் விலை குறையலாம் என்பது தொடர்பான எதிர்பார்ப்புகள் என்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே எரிபொருள் நிரப்புவதாக இருந்தால் நாளை வரை காத்திருக்கலாம். 9% விலை குறைவு எதிர்பார்க்கப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுது இன்று நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்கப் போகின்றோம். 23 வெப்பநிலை இப்போது 28 உணர்கின்றோம். 27 வரை வெப்பநிலை உயர்ந்து 34 டிகிரி செல்சியஸ் கூடிய உடல்நிலையாக இன்று உணரப்படும். இரவு பொழுதில் 22 டிகிரி செல்சியஸ் இரவின் உடல்நிலையாகவும் கூட உணரப்படும். 8:35 சூரிய அஸ்தமனம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமையை வெளிச்சத்தையும் தரும். மெல்லிய மழைக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் சொல்லப்படுகின்றன. மதிய மாலை பொழுதில் 1 மில்லிமீட்டரிலும் குறைவாக லேசான தூறலாக இடியோடு வந்து போகலாம் மழை. அதை விடுத்து பார்த்தால் பெரும்பாலும் சூரிய வெளிச்சம் தான் இருக்கும். 26 வெப்பநிலை 34 வரை உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை வெளிச்சம் இருக்கும், இருந்தாலும் முகில் கொஞ்சம் அதிகம் ஆதிக்கம் செலுத்தலாம். இடையிடையில் மழை தூறலும் கூட இருக்கலாம். மதிய பொழுதில் மழை தூறலாக முழுமையாக மூடிய நிலையிலும் இருக்கும். அதே நேரம் மாலை பொழுதில் மீண்டும் சூரிய வெளிச்சமும் தென்படலாம். வெள்ளிக்கிழமை 24 வெப்பநிலை 31 உணரப்படும். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வார இறுதியை பார்க்கின்ற போது சனிக்கிழமை வந்து வெளிச்சம் மதிய வேளை தென்படலாம், ஆனால் காலை மாலை வேளை மழையோடு இருக்கலாம் என்பதை இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. மாற்றம் வரலாம், ஆனாலும் கூட மழை இருக்கின்ற ஒரு வாரிறுதி நாளாக சனிக்கிழமை அமையலாம். 28 வெப்பநிலை 37 வரை உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் இருக்கும். 25 வெப்பநிலை 31 உணரப்படும். மாலை வேளை மெல்லிய மழை தூறலாம். மெல்லிய மழை தூளுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்த திங்கள் என்று சொல்லி பார்த்தால் 27-33 உணரப்படும். வெயிலும் இருக்கும், மழை தூறலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்திருக்கின்றார். கிரிட்டிக்கல் வாட்டர்வேயாக இருக்கக்கூடிய ஹோமோஸ் நீரிணை மிக விரைவாகவே மீள திறக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் அறிவித்திருக்கின்ற நிலையில் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள் இந்த ஹோமோஸ் நீரிணை குறித்து ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு 50% வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லி ஒரு மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும் இப்போதைய தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஹோமோஸ் நீரிணை மிக விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்று சொல்லி அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்ற நிலையில் அந்த மூலோபாய நீர்வழிப்பாதை தொடர்பாக ஓமானுடன் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சாத்தியமான ஒப்பந்தத்திற்கும் அது மீண்டும் திறக்கப்படுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி ஈரானிய அரசாங்க ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டிருப்பதையும் காண முடிகின்றது. அதே நேரம் செங்கடலில் இருக்கக்கூடிய பப்பல் மேண்டப் நீரிணையின் ஊடாக பயணித்திருக்கக்கூடிய ஒரு கப்பல் ஒன்று தாக்கப்பட்டிருக்கின்றதாம். ஆட்கள் இல்லாத ஒரு மேற்பரப்பு கப்பல் ஒன்றிலிருந்து தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அந்த வசல் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி UKயின் மெரிடைம் ஏஜென்சி செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. ஆனால் அந்த தாக்குதலுக்கு யாரும் இன்னும் பொறுப்பேற்கவில்லை என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டாலும் ஈரானினால் ஆதரிக்கப்படக்கூடிய யமனின் ஹூத்திஸ் கிளர்ச்சியாளர்கள் குழு தொடர்ந்து செங்கடலின் ஊடாக பயணிக்கக்கூடிய கப்பல்களை அச்சுறுத்த வருவதும் கூட இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த ஒரு பப்பல் மேண்டப் ஸ்ட்ரெயிட் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து செங்கடல் முடிவடையக்கூடிய அந்த ஒரு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நீரிணையாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதன் ஊடான கப்பல் பயணங்கள் தடைபடுகின்ற போது அது குளோபல் எக்கனமியில் மேலதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தால் இந்த ஏவுகணைகள் ஏவப்படுகின்ற போது அதனை இடைமறித்து அளிப்பதற்கான முக்கியமான ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்கான தனது இடைமறிப்பு ஏவுகணைகளில் கிட்டத்தட்ட 80% அமெரிக்க இராணுவம் பயன்படுத்திவிட்டது என்று சொல்லி இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக ஈரானுடனான அந்த போரின் போது முக்கியம் வாய்ந்திருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளின் கையிருப்பு மிக மிக அதிகமாக குறைந்து வருவதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 11:06 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்று மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
3: Markham and Matt Nicholson, the Chop Shop Barbers. ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மேக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதர் ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080.
5: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
6: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
5: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
7: 10% down udan commercial mortgage.
5: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
8: Commerce Ventures 416-457-0651.
7: 416-457-0651. Some conditions may apply.
9: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
10: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
11: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங், 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்ப்ரோ,
12: 6479804779.

பதினொரு மணி 20 நிமிடம். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோடைக்காலம், நிறைய சூரிய வெளிச்சமும் நிறைந்திருக்கிறது. வெளியிலே நாங்கள் செல்லுகின்ற போது ஒரு சிலருக்கு வந்து திடீர் சூரிய வெளிச்சம் வந்து அதிக தும்மலுக்கு காரணமாக அமையலாம். எங்களுக்கு அது இல்லை என்று சொல்லி நாங்கள் சந்தோஷப்படலாம். ஆனாலும் கூட ஒரு சிலர் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இன்னமும் கூட ஆய்வாளர்கள் இந்த சோலர் ஸ்னீஸ் தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு மர்மத்தை அவிழ்ப்பதற்கான ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. திடீரென்று ஒரு கட்டடத்தின் உள்ளே இருந்து விட்டு நீங்கள் வெளியிலே வருகின்றீர்கள். வெளியில் வரக்கூடிய அந்த நேரத்தில் பிரைட்டான அந்த சன்லைட் வந்து உங்களது கண்களை கூசுகின்றது. அந்த பொழுதில்தான் இந்த பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் வந்து தும்ம தொடங்குவார்களாம். அதுவும் கட்டுப்படுத்த முடியாத ஸ்னீசிங் வந்து அவர்களை பெரிதும் பாதிக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லி இருக்கின்றார்கள். இதுக்கு வந்து ஒரு பெயர் வந்து கொஞ்சம் பெரிய ஒரு பெயராகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஓட்டோசோமல் டாமினன்ட் கம்பெல்லிங் ஹீலியோ ஒப்தால்மிக் அவுட் பர்ஸ்ட் என்று சொல்லி இப்போ நாம் பெரிய பேர் அதை சுருக்கித்தான் அச்சுவு என்று சொல்லி அந்த தும்மல் ஏற்படுத்தக்கூடிய சத்தம் மாதிரி ஒரு பேரை வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த ஒரு பிரச்சனை வந்து அச்சுவ் சின்ரம் என்று சொல்லித்தான் அழைக்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு நாங்களும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. திடீரென்று ஒரு சிலர் பிரைட்டான லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகின்ற போது அவர்கள் கட்டுப்படுத்த முடியாமல் தும்ம தொடங்குதல் தான் இந்த மாதிரியான ஒரு சின்ரோமாக கூறப்படுகின்றது. பெரும்பாலும் இந்த சூரிய வெளிச்சம்தான் அதிக பாதிப்புக்கும் கூட காரணமாக அமைந்து விடுகின்றது. எனவே இதை வந்து போட்டிக் ஸ்னீஸ் அல்லது சோலர் ஸ்னீஸ் என்று சொல்லி அழைப்பார்கள் என்பதும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்போதும் கூட இது எப்படி நிகழ்கின்றது என்று சொல்லி தொடர்ந்து புரிந்து கொள்வதற்கான ஆய்வுகளை ஆய்வாளர்கள் நடத்தி வருகின்றார்களாம். ஆனாலும் இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் எங்களது கண்கள், மூக்கு மற்றும் எங்களது வாய் இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளெக்ஸ் நர்வ், அதை வந்து ட்ரைஜெர்மினல் நர்வ் என்று சொல்லி அழைப்பார்களாம். எனவே இந்த நர்வ் தான் அது இந்த மாதிரி நாங்கள் ஸ்னீஸ் பண்ணுவதற்கு காரணமாக அமைகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சாதாரணமான ஒரு நேரம் நாங்கள் யோசித்து பார்க்கலாம். திடீரென்று ஒரு இருட்டான இடத்துக்குள் நுழைகின்றோம் என்று சொன்னால் எங்களது கண்களை வந்து நாங்கள் அகல விரிப்போம். எனவே அந்த இருட்டில் நாங்கள் தெளிவாக ஏதாவது ஒன்றை காண்பதற்கான ஒரு எங்களை அறியாத ஒரு முயற்சியாக அது இருக்கலாம். அதே நேரம் திடீர் வெளிச்சத்துக்குள் நாங்கள் உட்புகுகின்ற போது எங்களது பியூப்பிள்ஸ் வந்து சுருங்குவதையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே இதை மாதிரி ஒரு சடன் டிரான்சிஷன், டார்க் ஸ்பேஸிலிருந்து ஒரு பிரைட் ஸ்பேஸுக்கு நாங்கள் நகர்கின்ற போது எங்களது பியூப்பிள்ஸ் வந்து விரைவாகவே சுருங்கி போகின்றது. இந்த நிலையில் தானாம் எங்களது அந்த மூக்கு, வாய் மற்றும் கண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைஜெர்மினல் நர்வ் வந்து தூண்டப்படுகின்றது. எனவே இந்த நிலையில்தான் அதுதான் அந்த ஸ்னீஸ் ரிஃப்ளெக்ஸை அங்கு கொண்டு வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது என்பதையும் இங்கு கூறுகின்றார்கள். விஞ்ஞானிகள் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அச்சு சின்ரோமை பொறுத்தளவில் இது வந்து ஒரு மரபணு பண்பு, அதனூடாக கடத்தப்படக்கூடிய ஒரு விடயமாகவும் கூட இருக்கலாம் என்பதை கூறுகின்றார்கள். பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான அச்சு சின்ரோம் இருந்தால் அது அவர்களது பிள்ளைகளுக்கு கடத்தப்படுவதற்கு 50% வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். ஏனைய தும்மலை போலவே திடீரென்று இந்த வாகனம் ஓட்டும் போதோ அல்லது இயந்திரங்களை இயக்குகின்ற போதோ நாங்கள் இப்படி கட்டுப்படுத்த முடியாமல் தும்ம தொடங்கினால் அது ஆபத்தானதாக அமையலாம் என்று சொல்லித்தான் இங்கு இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் மிக்க அழகான கோடைக்கால நாளை நாங்கள் அனுபவிப்பதற்கு முயற்சிக்கின்ற போது இப்படி ஒரு சிலரை இந்த ஒரு அச்சு சின்றமும் கூட பாதிப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த பாதிப்பை தவிர்ப்பதற்கு அவர்கள் வந்து கண்டிப்பாக சன்கிளாசஸை பயன்படுத்தலாம். அதே நேரம் தொப்பி போன்றவற்றை பயன்படுத்துகின்ற போது எங்களது அந்த கண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சன்லைட்டின் அந்த திடீர் எக்ஸ்போஷர் வந்து கொஞ்சம் குறைக்கப்படுகின்றது. எனவே இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுவதை இப்படி ஒரு சில பாதுகாப்புகளின் மூலமாக நாங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட இந்த அச்சுவ் சின்ரம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. 11:25 நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை East FM.ca.
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங் ஹைவே 7 அண்ட் பெரோக்கில் டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம். August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா. August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா. 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா. 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா. August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா. 16 ஞாயிறு தீர்த்தம். 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம். August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம். 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: நல்ல பாட்டு நாலு விஷயம்
12: FM 102.7
11: East FM.ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள், அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade in bonus பெறுங்கள். 4378607002 plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10 year powertrain warranty உடன் no charge 10 year அல்லது 160,000 km gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமத் தம்சீன், 4378607002.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மாக்கமன் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மாக்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 4169973862 அல்லது 4167548881.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்,
6: என்னது
5: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
9: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
10: East FM.

சுனலதாவின் குரலில் புதுமைப்பித்தன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் 11:47 இஸ்டெஃபெமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ரஷ்யா யுக்ரேனிய நகரங்கள் மீது இரவு பொழுதில் நடத்தியிருக்கின்ற தீவிரமான தாக்குதல்களில் குறைந்தது 21 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக யுக்ரேனின் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அறிவித்திருக்கின்றார். அதே நேரம் இன்டர்செப்டர்ஸ் தங்களிடம் இருந்திருந்தால் இந்த உயிர்களை காப்பாற்றியிருக்க முடியும் என்றொரு தகவலும் அவரால் வந்து பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வருடத்தில் இரவு பொழுதில் நடத்தப்பட்டிருக்கின்ற இன்னும் ஒரு தீவிரமான தாக்குதலாகத்தான் நேற்றைய தாக்குதல் நிகழ்ந்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. கேவ் பகுதியில் நடத்தப்பட்டிருக்கின்ற தாக்குதலில் 17 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் ஏனி ரீஜன்ஸாக இருக்கக்கூடிய கார்கிவ் மற்றும் டோனஸ் போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட இரவு தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே 21 பேர் குறைந்தது உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் யுக்ரைன் வந்து தொடர்ச்சியாகவே தனது நட்பு நாடுகளிடம் ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகின்றது. அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய பேட்ரியாட் மிசைல் இன்டர்செப்டர்ஸ் அது தங்களுக்கு தேவைப்படுகின்றது. ரஷ்யாவின் இந்த பாலிஸ்டிக் மிசைல்ஸை தடுத்து அழிப்பதற்கு கண்டிப்பாக இந்த மிசைல் இன்டர்செப்டர்ஸ் வந்து அதிகம் தேவைப்படுகின்றது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக ஒரு வேண்டுகோளை வந்து அதன் நட்பு நாடுகளுக்கு யுக்ரைன் முன்வைத்து வருவதையும் இங்கு காண முடிகின்றது. ஆனால் நேற்றைய தாக்குதலில் பல ட்ரோன்ஸும் பாலிஸ்டிக் மிசைல்ஸும் ஏவப்பட்டிருந்தாலும் ரஷ்யாவினால் ஏவப்பட்டிருந்த 115 ட்ரோன்ஸில் 98 ட்ரோன்ஸை தாங்கள் இடைமறித்து அழித்திருக்கின்றோம். ஆனால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைல்ஸும் கூட தடுக்கப்படவில்லை. அதற்கான அந்த இன்டர்செப்டர்ஸ் தங்களிடம் இல்லை என்பது தொடர்பாகத்தான் யுக்ரைன் ஒரு தகவலை பகிர்ந்திருக்கின்றது. எனவே இந்த வருடம் என்று சொல்லி பார்த்தால் 2026 ஆண்டில் யுக்ரைனுக்கு இதுவரைக்கும் ஆயுதங்களை வழங்கி வந்த நாடுகள் இந்த ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குதல் மிக அதிகமாகவே குறைந்திருக்கின்ற நிலையில் இப்போது உயிரிழப்புகளும் பாதிப்புகளும் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றமை தொடர்பாக யுக்ரைனின் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு கவலையும் கூட வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டர்ஸ் இருந்திருந்தால் உயிரிழந்தவர்களை காப்பாற்றியிருக்க முடியும் என்பது தொடர்பாகவும் அவர் ஒரு தகவலை பகிர்ந்திருக்கின்றார். அவற்றை வழங்குவதில் ஏற்படக்கூடிய தாமதங்கள் அல்லது ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை வழங்குவது விருப்பமின்மை ஆகியவை தொடர்ச்சியான உயிரிழப்புகளுக்கும் அழிவுக்கும் நேரடியாக வழிவகுக்கின்றன என்பதை எங்களது நட்பு நாடுகள் புரிந்து கொள்ளுதல் அவசியம் என்பது தொடர்பாகவும் அவர் ஒரு உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய பேட்ரியோட் இன்டர்செப்டர் மிசைல்ஸுக்கான குளோபல் ஷோர்டேஜ் வந்து இப்போது தொடர்ந்து காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். யுக்ரைன் மீதான ரஷ்ய போர் மற்றும் ஈரான் போர் போன்றவை தொடங்கியதை தொடர்ந்து இந்த குளோபல் ஷோர்டேஜ் வந்து தொடர்ந்து காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்களும் தொடர்ந்து வெளியிடப்படுவதை இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 11:50 நேற்று இன்று நாளை இந்நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சம் மிக்க ஒரு அழகான பகல் பொழுது என்று நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். 25 இப்போதே வெப்பநிலை, 30 நாங்கள் இப்போதே உணர்கின்றோம். 28 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும் என்று 35 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வெளிச்சம் நிறைந்திருக்கும். 8:35 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுதில் 20-22 இரவின் உடனடியாகவும் கூட உணரப்படும். மெரிடைம் ப்ராவின்சஸ் வந்து இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 3 நாட்களுக்கு அதிக வெப்ப அலையை சந்திக்கின்றன என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. வாரிறுதிக்கு பிறகுதானாம் அங்கு கொஞ்சம் வெப்பநிலை குறைந்திருக்கும் என்பது தொடர்பான செய்திகளும் கூட கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். எரிபொருள் விலையில் ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாளைய தினம் August 6 என்றிலும் பார்க்க 9% குறைவான விலையில் எரிபொருளை பெற முடியும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களே மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: Astro Productions மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பு, டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
6: அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
2: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே, 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காம்ப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை August 8 இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காம்ப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
9: பிரிமல் டொயோட்டா, டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
10: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
9: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக்கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
11: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.

0: 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டின் புதன்கிழமையில் ஒருபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று நீங்கள் 3 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க முடியும். 102.7 இருக்கின்றது. அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். மொபைல் டிவைஸை சூடாக இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு eastfm.ca. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca. அதேபோன்று பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை

102.7@gmail.com. அப்படியே வந்து வெளியே நாங்கள் வானிலை எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். 26 இருக்கின்றது. மூன்று முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதுதான் இன்றைய நாள் கூட. 29 வரை அதிகூடிய வெப்பநிலை உயர இருக்கின்றது. 1:04 இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். 4:28 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். மழைக்கான சாத்தியமும் கூறப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பார்க்கலாம். அவங்களை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்குமேனு சொன்னோம். பெரிய ஒரு குறைவு இருக்க போகிறது. இன்றைய நள்ளிரவுக்கு பின்னர் 9% எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு அவசரம் இல்லை எரிபொருள் நிரப்புறதுக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் நள்ளிரவு பகுதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கு பின்னர் அல்லது நாளைக்கு நீங்கள் எரிபொருளை நிரப்பிக்கொள்ள முடியும். 9% குறைவடைய இருக்கின்றது. 12:03 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

பன்னிரண்டு மணி ஏழு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்துக் கொண்டிருக்கிறது. சிட்டி ஆஃப் ட்ரோண்டோ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறது, குட் நெய்பர்ஸ் டோன்ட் இன்வைட் ராட்ஸ் டு த நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்லி. இந்த காய்க்குள்ள காலுக்குள்ள ஒரு மாதிரி இந்த எலி இருக்குது தானே, இந்த எலி தொல்லை, பெரிய தொல்லை, கொசு தொல்லை, எலி தொல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் எங்களுக்கு எத்தனையோ விஷயங்களுக்குள்ள அடுத்த தொல்லையாக இருக்கும். ஆனாலும் இந்த எலி வந்து எலியே இல்லாமல் செய்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய பிரயத்தனம் பண்ணுவாங்க. சரி, இதில் தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அன்றைக்கு வந்து சவுண்டை பற்றி சொன்ன மாதிரி, இன்றைக்கு வந்து இந்த நெய்பர்ஸ், நல்ல நெய்பர்ஸ், நீங்கள் வந்து உங்களோட நெய்பர்ஹுடுக்கு இந்த ரேட்டை கொண்டு வருவதற்கு நீங்கள் உங்களோட பங்களிப்பை செய்ய மாட்டீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் அதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, அது தொடர்பான சில டிப்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. toronto.ca/rats அப்படி என்று போனீங்க என்றால் அது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த உங்களுடைய கார்பேஜ் பீன்ஸ் எல்லாம் அப்படியே திறந்து பப்பரப்பாண்டு வழியை விட்டுட்டு இருக்காம, அதே போன்று ஃபுட் ஸ்க்ரேப்ஸ் எல்லாம் நாங்கள் கண்ட மாதிரி போட்டு விடாம, ஏன்னா அதெல்லாம் வந்து இந்த ராட்ஸை மற்ற நான்கு கால் ரெண்டு கால் உண்ணிகள் எல்லாம் வந்து அப்படியே கூப்பிட்டு எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம், இன்வைட் பண்ணுற மாதிரி ஆகிவிடும். ஆகவே அதை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இப்படியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வீட்டுக்கு வெளிப்புறத்தில் செய்து கொள்ளும் போது இந்த தேவையற்ற விருந்தாளிகளை நாங்கள் வரவழைப்பதை நிறுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தான் அது தொடர்பான விடயங்களை சிட்டி பகிர்ந்திருக்கின்றது. ஆகவே நீங்களும் அதை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைப்பட்டால் toronto.ca போனீங்கன்னா அது தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டாரியோவினுடைய மூன்று ப்ரொவின்ஷியல் பை எலெக்ஷன்ஸ் தொடர்பாக பிரீமியர் டாக்ஃபோர்ட் அவர்கள் இன்றைக்கு அந்த தேதியை வந்து தெரிவித்திருக்கின்றார். இது வந்து செப்டம்பர் மூன்றாம் தேதி இடம்பெறும் அப்படின்னு சொல்லி மூன்று இடங்களில் இந்த இடைத்தேர்தல்கள் இடம்பெற போன்றனவாம் ஆண்டாரியோவிலே. எந்தெந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ, அதே போன்று ஹாமில்டன் ஈஸ்ட், டோனி கிரீக், இந்த மூன்று இடங்களிலும் செப்டம்பர் மூன்றாம் தேதி பை எலெக்ஷன்ஸ் இடம்பெற போகின்றன அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. 12:09 PM வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
5: முதலாவது தமிழர் நாள் திருவிழா. கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
3: 5086 5082 4165080 9552 4165080 9552 IP Gold House திருமணம் பூப்பணித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ஜுவல் ரீஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5548 90.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசன் ரை கொடுங்கள். கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க்,
6: 4167923 4767923 2 3 2 3.
7: அகரம் சில்க்,
8: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
7: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
8: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
7: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். கோடி ஹாவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ், இது வந்து கடந்த வாரத்தில் வந்து கடந்த வாரம் ஒரு 1 வாரங்களுக்குள்ள வந்து இது திறந்திருந்தது. நிறைய காலமாக ஒரு இழுபறியில் இருந்து வந்த ஒரு விடயம், ஆனால் ஒரு மாதிரி அது திறக்கப்பட்டு விட்டது. இது வந்து ஆண்டாரியோவுக்கும் அதே போன்று மிச்சிகனுக்கும் இடையிலான ஒரு பாலமாகவும் இருக்கின்றதும் தெரிந்த ஒரு விஷயம். 6.4 பில்லியன் டாலர்ஸ் செலவினத்திலே கட்டப்பட்டிருந்தது. இதற்கான அந்த கட்டுமான செலவினங்களை கனடா தான் செய்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதற்கு பின்னர் பெடஸ்ட்ரியன்ஸுக்கு அது கொஞ்சம் லேட்டாக, அதாவது August 5 திறக்கப்பட இருக்கின்றது. முதற்கட்டமாக வாகனங்களுக்கு தான் இது திறக்கப்பட்டிருந்தது. இப்போது பெடஸ்ட்ரியன்ஸுக்கும் வந்து திறக்கப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்ட மாதிரியே இன்று காலை 8 மணி தொடக்கம் நீங்கள் வந்து பைசைக்கிள் செல்பவராக இருந்தால் அல்லது வந்து நடந்து செல்பவராக இருந்தால் உங்களுடைய பாவனைக்கும் இது இப்போது திறக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அவை இப்போது காலை 8 மணி தொடக்கம் August 5 இன்றிலிருந்து கோடிஹாவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ் வந்து எல்லோருக்குமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பது தெரிந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு மல்டி யூஸ் பாத்வேயாக இருக்கின்றது, அனைவருக்கும் ஒரு இலவசமான பயணத்தை தருகின்றது. இருந்தாலும் இதில் டோல் ரூட்ஸில் வந்து பர்சனல் வெஹிக்கிள்ஸுக்கு ஒரு வாகனத்திற்கு $8 படியும். அதே போன்று இந்த ட்ரெய்லர் கொண்டு போபவர்கள் ஒவ்வொரு மேலதிக ட்ரெய்லர்ஸுக்கும் $8 செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் ஒரு லார்ஜ் கமர்ஷியல் அல்லது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் அல்லது வந்து ஹசார்டஸ் அல்லது ஓவர் சைஸ்ட் வெஹிக்கிளை கொண்டு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஆக்சலுக்கு வந்து $12 செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

East FM 102.7 கேட்டாலே East FM 102.7 தமிழ் செய்திகள்.

ஆண்டாரியோவின் மூன்று இடைத்தேர்தல்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இடம்பெறும் என மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட் ஸ்டோனி கிரீக் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. கனடாவின் வாகன விற்பனைகள் கடந்த ஆண்டு சமகாலத்துடன் ஒப்பிடுகையில் 2வது மாதமாக கடந்த மாதமும் வளர்ச்சியை கண்டுள்ளது. 173,000 வாகனங்கள் கனடாவில் கடந்த மாதம் விற்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தை விட 0.5% அதிகரிப்பு மாத்திரமே என்ற போதிலும், தற்போதுள்ள பொருளாதார நிலைமைகள் கனடாவின் வாகன விற்பனை துறையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் முன்னேற்றகரமான விடயமாக கருதப்படுகின்றது. தமிழக வெற்றிக்கழக அரசின் 1வது வரவு செலவுத் திட்டம் இன்று சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சனினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 10.98 லட்சம் கோடி ரூபாய்கள் கடனினை தமிழ்நாடு கொண்டுள்ளதையும், இதற்கான வட்டியாக ஒரு நிதியாண்டிற்கு கிட்டத்தட்ட 79,000 கோடி ரூபாய்கள் செலுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் வருமானம் கிட்டத்தட்ட 351,000 கோடி ரூபாய்கள் எனவும், மாநிலத்தின் நிதி நிலைமைகளை சீரமைக்க குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஒரு வெற்றி அறிக்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடனடியாக விமர்சித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் தமிழ்க் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழரசுக் கட்சி, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆகியன இச்சந்திப்பில் பங்கு பெற்றுள்ளன.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-9.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: The station with the best music.
7: It's East FM.
8: It's East FM.
9: Feel the power. Feel the bass. 102.7 FM.

12:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அடித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம், அநேகமான கெனடியர்களுக்கு பரிச்சயமான கனடாவினுடைய ஒரு சிடிவியின் நியூஸ் சேனலினுடைய ஒரு தலைமை தொகுப்பாளராக காணப்பட்ட லாய்டு ராபர்ட்சன் அவர்கள் தன்னுடைய 92 வயதிலே நேற்று காலமாகி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு பிரதமர் கானி மாகாணி உட்பட பலரும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகின்றார்கள். இது இவருடைய மறைவு தொடர்பாக பிரதமர் மாகாணி அவர்கள் தன்னுடைய சமூக ஊடகங்களில், குறிப்பாக எக்ஸ் தளங்கள் போன்றவற்றிலெல்லாம் தன்னுடைய அனுதாபத்தை தெரிவித்திருந்தார். அது மாத்திரமில்லாமல் ஒரு இவர் வந்து ஒரு பலருக்கு பரிச்சயமான முகமாகவும் அமைதியான ஆளுமையாகவும் நண்பராகவும் நினைவு கூறப்படுகின்றார் அப்படின்னு சொல்லியும், 60 மேலாக லாய்டு ராபர்ட்சன் அவர்கள் கனேடியர்கள் வந்து இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்தார் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று கோடிக்கணக்கான பலருக்கு வந்து எங்களுடைய இந்த லிவிங் ரூமில் ஒரு பரிச்சயமான முகமாக இருந்தார், தேவைப்படுகின்ற நேரத்தில் ஒரு நிச்சயமற்ற தருணங்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையூட்டுகின்ற குரலாக கூட அவர் விளங்கினார் அப்படி என்று சொல்லியும் அவரை பெருமைப்படுத்தி இருக்கின்றார். அதே போன்று எங்களுடைய தேசத்தை வந்து வடிவமைத்த தருணங்களில் அமைதியான மற்றும் நிலையான ஒரு இருப்பாகவும் இவர் விளங்கினார் அப்படி என்று சொல்லியும் பிரைம் மினிஸ்டர் மாகாணி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். லாய்டு ராபர்ட்சன் அவர்களை பொறுத்தளவிலே 1934 பிறந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று இவர் வந்து தன்னுடைய 92 வயதில் மறைந்திருக்கின்றார். அவருக்கான அஞ்சலிகளை நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இவர் உயிருடன் இருக்கும் போதே பல நல்ல விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இவரை கௌரவிக்கின்ற முகமாக மாக்கத்திலே இவருடைய பெயரில் இவரும் வரவழைக்கப்பட்டு அவருக்கு ஒரு பார்க் ஒன்று திறக்கப்பட்டிருந்தது என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். லாய்டு ராபர்ட்சன் பார்க் அப்படின்னு சொல்லி இந்த பார்க் வந்து மாக்கத்திலேயும் இருக்கின்றது. 12:47. சரி, இந்த வழியிலே இன்றைக்கு நல்ல வெதரா இருக்கு, வெளியில போகலாம். குறிப்பாக வந்து ட்ரோண்டோவிலே பீச்சஸுக்கு நீங்க போகலாம் என்று யோசிச்சிங்கன்னு சொன்னா, எப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்றது ஞாபகம் இருக்க வேண்டும், அதாவது இந்த நீரினுடைய தன்மையை பார்த்து விட்டு செல்வது நல்லது. இன்றைக்கு பார்த்தால் 4 பீச்சஸ் மாத்திரம்தான் இந்த ஸ்விம்மிங்கு கேட்டவையாக இருக்கின்றன. குறிப்பாக வந்து பிரிம்லி பீச், அதாவது பிளஃபஸ் பீச் பார்க் சேஃபாக இருக்கின்றது. சென்ட் ஐலண்ட் பீச், கிப்ரால்டர் பாயிண்ட் பீச், அதே போன்ற ஹேண்ட்லான்ஸ் பாயிண்ட் பீச், இந்த 4 மாத்திரம்தான் சேஃபாக இருக்கின்றது ஸ்விம்மிங்குக்கு. ஏனைய இடங்கள் எல்லாம் சேஃபாக இல்லை, இக்கலை லெவல் வந்து அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும். 12:48.

0: எட்டு நாலு விஷயம்
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜி ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599. நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421
5: 416-626-8421. வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, தி கானா கிங், லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: விட்பி ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 August 6 வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், August 7 வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், August 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், August 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், August 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்கை இந்துவாலயம் 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், Unit 2B விட்பி, கட்டிடத்தின் பின்புற அமைந்துள்ளது. 416-226-9101.
8: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
9: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
8: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
10: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
11: பாட்டுக்கொரு பண்பலை, East FM 102.7.

நேரம் சரியாக 1 மணி ஆகி இருக்கின்றது. சரிந்த வழியில் நாங்கள் வெளியே வெப்பநிலையையும் பார்க்கலாம். 27 உயர்வடைந்திருக்கின்றது. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாக இன்றைய புதன்கிழமை இருக்கப் போகின்றது. நாளைக்கு 28 அதிகூடிய வெப்பநிலை, மழைக்கான சாத்தியமும் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே ஒரு மகிழ்ச்சியான செய்திதான். நீண்ட நாட்களுக்கு பின்னர் ஒரு பெரிய ஒரு சரிவு இருக்கப் போகிறது எரிபொருள் விலையில். 9% நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடையே இருக்கின்றது. அதேபோன்று நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. இல்லாவிட்டால் இன்ஸ்டாகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். மொபைல் டிவைஸ் சூடாக. அதேபோன்று இன்ஸ்டாகிராமை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு உலகத்தின் இந்த இடத்தில் இருந்தும் இன்ஸ்டாகிராம் இருக்கின்றது. அதே வேளையில் நாங்கள் பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இன்ஸ்டாகிராம் டவுன்லோடாகவும் யூடியூபில் இன்ஸ்டாகிராம் 102.7 நீங்கள் பார்த்து மகிழலாம். இன்ஸ்டாகிராம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஏஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.

1:07 மிஸ் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. சரி, இப்படித்தான் நீங்கள் மெர்சல் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கு 4 தரம் நீங்கள் ஏதாவது ஃப்ளைட்ஸுக்கு, ரெண்டல் காருக்கு, அல்லது வந்து ஹோட்டலுக்கு வந்து ஆன்லைனில் புக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அது வந்து US கேட்குதா அல்லது வந்து கெனடியன் டாலர்ஸில் கேட்குதான்னு சொல்லி மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லித்தான் பலருடைய அனுபவம் வந்து இப்போது கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சிலர் கூறியிருக்கிறார்கள், குறிப்பாக ஒரு ஆண்டாரியோவை சேர்ந்த ஒரு பெண்மணி கூறியிருக்கிறார், தான் கனடாவுக்குள்ளதான் கனடாவில் இருக்கின்ற ஒரு இடத்திற்கு செல்வ

0: அதற்கு ஃப்ளைட், ஹோட்டல், கார் போன்றவற்றுக்காக புக் பண்ணியிருந்தேன். கனடாவில் தான் நான் இருக்கிறேன். கனடாவில் இருக்கின்ற இன்னொரு இடத்துக்கு தான் போவதற்கு நான் புக் பண்ணினேன். அதே போன்று எனக்கு கனடாவில் தான், கனேடியன் டாலர்ஸில் தான் அந்த பேமெண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நான் நம்பினேன். ஆனால் அந்த பேமெண்ட் வந்த அப்புறம், கிரெடிட் கார்டில் பே பண்ண பிறகு பில் வந்த போது தான் நான் அதை உணர்ந்து கொண்டேன். என்னிடம் சார்ஜ் பண்ணப்பட்டது வந்து US டாலர்ஸில் என்று சொல்லி, இது நியாயமா தர்மமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும்
1: கூறியிருக்கின்றார்.
0: தனக்கு இவ்வாறு தான் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி தான் வான்கூவருக்கு செல்வதற்கு ஒரு ரெண்டல் வாகனத்துக்கு வந்து புக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் கார் ரெண்டல் ஊடாக அதிலும் வந்து தனக்கு ஒரு 420 டாலர்ஸ் இருந்தது. நான் எல்லாம் முடிவாக பார்த்து தான் செக் பண்ணேன். நான் என்னென்னு சொன்னால், தனக்கு வழக்கமாக தான் புக் பண்ணும்போது ஆன்லைனில் தனக்கு எந்த பிரச்சனையும் வாரதில்லை, சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த தடவை வந்து அவருக்கு 420 வரை அந்த பேமெண்ட்டை செய்திருந்தாலும் வந்தது என்னவோ 611 டாலர்ஸ் ஆம். ஏனென்றால் அது US டாலரில் வந்து சார்ஜ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி தான் உடனடியாக பிறகு அந்த ரெண்டல் கம்பெனிக்கெல்லாம் அழைத்து கதைத்திருந்தேன். அதற்கு அவர்கள் சொன்னார்களாம், அவங்க ரீசெண்டாக வந்து அந்த வெப்சைட்டில் சேஞ்சஸை மேற்கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி. சரி, இப்படியான சம்பவங்கள் அங்கங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்றனவாம். ஆகவே தான் நீங்கள் இந்த ஆன்லைனில் வந்து புக் பண்ணும்போது அது கெனேடியன் டாலரில் சார்ஜ் பண்ணுதா அல்லது வந்து அமெரிக்க டாலரில் சார்ஜ் பண்ணுதான்னு சொல்லி மேக் ஷூர் பண்ணுவது நல்லதுன்னு சொல்லி ட்ராவல் எக்ஸ்பர்ட் பெரி சாய் அவர்கள் கூறியிருக்கிறார். என்னன்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் இந்த டிரான்சக்ஷனை வந்து நிறைவு செய்வதற்கு முன்னர் முடிந்த வரைக்கும் அது வந்து எந்த டாலர்ஸில் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை கேட்கின்றதுன்னு சொல்லி முடிந்த வரைக்கும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே போன்று சரியான ஒரு சிறந்த வெப்சைட்ஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த வெப்சைட்டினுடைய ரைட் கோர்னரில் கனடா வெப்சைட்டாக இருக்கும் பட்சத்தில் கெனடியன் ஃப்ளாக், அதே போன்று US ஃப்ளாக், யூரோப் கொள்ளலாம். ஆனால் அதுக்கு வந்து எந்த உத்தரவாதமும் இல்லை. அவர்கள் உங்களுக்கு அந்த சேஞ்சை வந்து, அதாவது அந்த டிஃப்ரென்ஸை வந்து உங்களுக்கு மீள செலுத்துவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த பேமெண்ட் செய்கிறதுக்கு முதல் நாங்கள் அப்படி செக் பண்ணி பார்க்கறது தான் எங்களுக்கு அதிக சேஃபாக இருக்கும். 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkirana ahmed thamsi 437-860-7002.
3: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வெட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
6: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 1:22 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சார், இந்த வழியிலே இந்த ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் நடைபெறுகின்ற திருட்டு சம்பவம் தொடர்பான ஒரு விசாரணை முடிவை இன்றைக்கு வந்து ட்ரோனோ போலீசார் வெளியிடுவார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த எல்சிபிஓ கடைகளில் நடந்த திருட்டின் போது சந்தேக நபர்கள் பேக் அதே போன்று சூட்கேஸ் எல்லாம் கொண்டு போய் அப்படியே அதை நிரப்பிக்கொண்டு செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இது கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்ற திருட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக நடைபெற்ற ஒரு விசாரணை தான் இது. கிட்டத்தட்ட 1 வருட காலம் இந்த விசாரணை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை வந்து 500க்கும் மேற்பட்டோர் வந்து எதிர்கொண்டிருக்கின்றார்களாம். இந்த நிலையில்தான் 1.6 மில்லியன் டாலர் மதிப்பினை கொண்ட திருடப்பட்ட பொருட்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன இந்த திருட்டுகளோடு சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். 20 பேர் இந்த விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 400க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து பதிவாகி இருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த குற்றவாளிகளில் பலர் பலமுறை குற்றம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் தடவையெல்லாம் இல்லை, மீள அவங்க குற்றம் புரிந்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லியும் இந்த விசாரணையை மேற்கொண்ட போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் இப்போது இவர்களுக்கு இந்த 400க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து சுமத்தப்பட்டிருக்கின்றன என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.
1: Brother V bringing the heat. Make some noise for Anirudh on the beat. You know who it is, it's that

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோ பெரும்பாகத்தில் விற்பனை நிலையங்களை இலக்கு வைத்து இடம்பெறும் கொள்ளைச் சம்பவங்களுக்கு எதிராக நீண்டகால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் 546 கைதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. மொத்தம் 4033 குற்றப்பதிவுகள் செய்யப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது. கனடாவில் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட வெளிநாட்டு செல்வாக்கு பதிவகம் தனது பணிகளை ஆரம்பித்துள்ளது. வெளிநாட்டு சக்திகளின் தலையீடுகளை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த பதிவகம் கனேடிய வெளிநாட்டு செல்வாக்கு வெளிப்படைத்தன்மை ஆணையாளரின் கண்காணிப்பின் கீழ் இயங்கவுள்ளது. RCMB, கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவைகள் பிரிவு போன்றவற்றுடன் வினைத்திறனாக இணைந்து செயற்படும் கலந்துரையாடல்களை ஏற்கனவே தாம் நிகழ்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று சட்டசபையில் நிதியமைச்சர் மேரியா வில்சனினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 10.98 லட்சம் கோடி ரூபாய்கள் கடனினை தமிழ்நாடு கொண்டுள்ளதையும் இதற்கான வட்டியாக ஒரு நிதியாண்டிற்கு கிட்டத்தட்ட 79,000 கோடி ரூபாய்கள் செலுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் வருமானம் கிட்டத்தட்ட 3,51,000 கோடி ரூபாய்கள் எனவும் மாநிலத்தின் நிதி நிலைமைகளை சீரமைக்க குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவை என்றும் நிதியமைச்சர் மேரியா வில்சன் தெரிவித்துள்ளார். அதேவேளை தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஒரு வெற்றி அறிக்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடனடியாக விமர்சித்துள்ளார். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது மரபணுக்களை சேகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றில் அழைப்பு விடுத்துள்ளார். அவற்றினை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் வரையில் சர்வதேச கண்காணிப்புடன் பாதுகாக்க வேண்டுமெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீங்க ஒரு லேண்ட்லார்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லார்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அந்த வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களாக்கா நீங்க லேண்ட்லார்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்துனாக்கா நீங்க அதை லேண்ட்லார்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பாக்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: East FM 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 817-5060.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8th ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் இரண்டு நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். August 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்காப்ரோ முற்றவழியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough. 416-649-6388.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
2: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். Grade 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். Grade 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
7: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 தேதி வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372632394 4162899993.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7. 102.7.

1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ட்ரோனோ ஜூ தாங்கள் ஒரு புதிய ஒரு அருகி வருகின்ற ஒரு இனமான பிக்மி ஹிப்போ அதனுடைய ஒரு குட்டியை வந்து வரவேற்றிருக்கின்றோம் அப்படி என்று சொல்லித்தான் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்கின்றார்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் இந்த குட்டி வந்து பிறந்திருக்கிறாராம். ஒரு பெண் பிக்மி ஹிப்போ ஹாஃப் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து 20 வயதான கிண்டியா அந்த தாய்க்கு பிறந்திருக்கின்றது இந்த ஹிப்போ குழந்தை என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்மாவுக்கு வந்து 8:30 ஞாயிற்றுக்கிழமை லேவ பெயின் வந்திருந்ததாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிடங்கள் கழித்த பின்னர் ஹெல்த்தியாக இந்த குழந்தையை வந்து அவர் பெற்றெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த பிக்மி ஹிப்போ காஃப் தான் இப்போது ஒரு புதிய வரவாக ட்ரோனோ ஜூக்கு வந்திருக்கிறாராம். அதை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம் ட்ரோனோ ஃபயர் இந்த லித்தியம் அயன் பேட்டரி தொடர்பாக நேற்றும் நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைக்கும் வந்து அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது எட்டோபிகோவில் ஒரு சிட்டியினால் நடத்தப்படுகின்ற ஷெல்டர். அதில் தான் இந்த ஃபயர் வந்து 2 alarm ஃபயர் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். 2180 இஸ்லிங்டன் அவென்யூவில் தான் இந்த பில்டிங் இருக்கின்றதாம். 13 story ஹை ரைஸ் பில்டிங்காக இது காணப்படுகின்றதாம். இது வந்து 4 points பை த ஷெரட்டன் அந்த ஹோட்டலாக முன்னர் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்போது அது வந்து சிட்டியினால் இயக்கப்படுகின்ற ஷெல்டராக காணப்படுகின்றது. அங்கே 7th floor இருக்கின்ற ஒரு யூனிட்ல இந்த ஒரு தீப்பரவல் சம்பவம் தொடர்பாக ஃபயர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஃபயர் ஃபைட்டர்ஸ். அங்கே அவர்கள் சென்றபோது ஒரு கருப்பு நிற புகை வந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறது அந்த யூனிட்டிலிருந்து வந்திருக்கின்றது. அதற்கு பின்னர் தான் இது வந்து ஒரு செகண்ட் எல்லாம் ஃபயராக வந்து இவர்கள் 2 alarm fire வந்து இதை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏராளமான லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து எரிந்த நிலையில் அங்கே காணப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன காரணத்தினால் அது தீப்பிடித்தன அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படவில்லை. அது தொடர்பாக தாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு மாத்திரம் இதுவரையில் 76 லித்தியம் அயன் பேட்டரி தொடர்பான இன்சிடென்ட்ஸ் வந்து தங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ட்ரோனோ ஃபயர் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். 1:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 416-8-9552.
3: Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Dikumidiyal. Ingu mattume Dr. Pavithra Nandishwarar serviye valangugirar. 416-299-1020.
4: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Terrio license builder with Terrio warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: முரளி பஸ் வழங்கும் ஜூலை ஆகஸ்ட் மாத சுற்றுலா. 34வது ஆண்டில் விசேட சலுகைகள். ஜூலை 31, ஆகஸ்ட் 1, 2, 3 ஆகிய 4 நாட்கள் லாங் வீக்கெண்ட் அமெரிக்க சுற்றுலா. அத்துடன் ஆகஸ்ட் 25, 26, 27, 28 ஆகிய தினங்களிலும் அமெரிக்க சுற்றுலா. கனடா மற்றும் அமெரிக்கா எங்கு வேண்டுமானாலும் 7 பேர் முதல் 55 பேர் வரையில் பஸ் வசதி செய்து தரப்படும். அணையுங்கள். முரளி, 416-455-3514.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
6: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
7: தமிழர் நாள் திருவிழா.
6: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் தெருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.

நேரம் 2:01 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே 28 டிகிரியாக காணப்படுகின்றது. சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகத்தான் இன்றைய நாளும் புதன்கிழமை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், 4 மணிக்கு இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு 28 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். மழைக்கான சாத்தியம் சிறிதளவு கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% குறைவடையே இருக்கின்றது. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மேலெல்லாம் மொபைல் டிவைசஸ் ஊடாக. அதே போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca மூலம் உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்டு மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca. அதே போன்று பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 4168241212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

0: இந்த வேளையிலேயே பார்க்கலாம், எத்தனை பேருக்கு வந்து இந்த அரசாங்கங்கள் அவ்வப்போது சில ட்ராவல் அட்வைசரியை விடுக்கும். சில இடங்களுக்கு நீங்கள் செல்வது இவ்வாறான ஒரு பாதுகாப்புக்கு உங்களுக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிறங்கள் எல்லாம் சில வேளைகளில் அது சொல்வார்கள். இப்படியான விவரங்கள் தெரிவிக்கப்படுவது தெரிந்த ஒரு விஷயம். இது தொடர்பாகத்தான் எத்தனை பேருக்கு இது தொடர்பாக தெரிந்திருக்கு? அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அரசாங்கம் எடுக்கின்ற டிராவல் அட்வைசரிக்கும் அதே போன்று நீங்கள் எடுக்கின்ற இந்த டிராவல் இன்சூரன்ஸுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாருமே தலையை சொறிவோம். ஏன்னென்று சொன்னால் அநேகமானவர்களுக்கு அது தெரிந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு சில ஸ்மார்ட் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், உண்மையில் வந்து அரசாங்கம், கனடிய அரசாங்கம் பயண எச்சரிக்கைகளை ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு விடுக்கும் போது நீங்கள் அந்த இடங்களுக்கு செல்வதற்கு டிராவல் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அது வந்து செல்லுபடியற்றதாகிவிடும் என்பதுதான் உண்மையாக காணப்படுகிறதாம். இதுதான் நிறைய பேருக்கு வந்து தெரிவதில்லை அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தூதரகங்கள் உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி அது தொடர்பாகவும் நிறைய பேருக்கு வந்து சரியான தெளிவின்மை காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. சரியாக அவர்கள் என்னென்ன சேவைகளை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவதில்லை அப்படின்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குளோபல் அஃபேர்ஸ் கனடாவிடம் தான் ஒரு அறிக்கை வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட ஒரு 1850 கெனடியர்ஸை பிடிச்சு வச்சு ஒரு கருத்து கணிப்பு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இதில் தான் எத்தனை பேருக்கு இது தொடர்பாக தெரியுது தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கவுன்சில் இதை வந்து செய்திருக்கின்றது. அதில் பார்த்தால் 28% மாத்திரம்தான் இந்த ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து இப்படியான நேரங்களில் நிராகரிக்கப்படலாம் என்று சொல்லி தெரிந்திருக்கின்றதாம். 56% பேருக்கு வந்து தெரியவில்லை அப்படி என்றும், 16% பேருக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் இருக்குது, தெரியாத மாதிரியும் இருக்குது அப்படி என்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார்கள். 2:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதற்கு முன்னர் நாங்கள் இப்பொழுது தொடக்கம் எங்கே செல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: அஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தினை லட்சுமி கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய அஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட $70,000 வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சுமி கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை கலையுங்கள் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால், அடுத்த கட்ட ரிலீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சுமி கந்தசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக $680,000 நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஒஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 826,000 இருந்தும், 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை $910,000 இருந்தும், 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை $943,000 இருந்தும் சொந்தமாகிக் கொள்ள முடியும். 3000-3200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிற குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. ஒஷாவாவில் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்ற வீடுகளின் விற்பனை ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். ஏற்கனவே 50 மேலான வீடுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் லிமிடெட் டைமுக்கு இந்த VIP பிரைசிங் வழங்கப்படுவது லட்சங்கந்த சமய ஊடாக மாத்திரமே இந்த விசேட விலைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த முதல் கட்ட VIP பிரைசிங் கூட எஞ்சியிருக்கின்றன. 416-888-8044 416-888-8044.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
5: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தர். Anthony T. Punraja, Commerce Ventures, 416-457-0651.
6: Hare ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20 மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்காப்ரோ. 416-288-0994.
8: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே ஹாப்ரேஸ் அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸில் தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே ஹாப்ரேஸ் அப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, அப்படியே வந்து நாங்கள் டொரண்டோவில் ஆர்சிஎம்பியினர் சொன்ன விடயங்களை பார்க்க செல்லலாம். ஆர்சிஎம்பி மற்றும் சிபிஎஸ்ஏ கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி ஆகியோர் இணைந்து இந்த கடல் துறைமுகங்களில் இருந்து 28 மில்லியன் டாலர் பெறுமதியான 392 வாகனங்களை மீட்டெடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். கனடா முழுவதிலும் இருந்து தவறான முறையில் பெறப்பட்ட வாகனங்கள், அதாவது மோசடியாக களவாடப்பட்டு இப்படி என்று சொல்லி ஏமாற்றி என்று மோசடியாக பெறப்பட்ட வாகனங்களைத்தான் இப்படி 392 வாகனங்களை மீட்டெடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி இந்த களவாடப்பட்ட அல்லது இந்த மோசடி முறையில் பெறப்பட்ட வாகனங்களை வாகன ஏற்றுமதி வேறு வேறு இடங்களுக்கு வந்து ஏற்றுமதி செய்து விடுவார்கள் அப்படி என்று சொல்லி வழமை போன்று இது தொடர்பான விசாரணை தான் பலிசாரினால் ஆர்சிஎம்பி மற்றும் சிபிஎஸ்இ இணைந்து நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஜூன் மாதத்திலே 2025 ப்ரொஜெக்ட் நோ காகோ அப்படி என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாம். அதிலே தான் அந்த தொடர்ச்சியாக நடைபெற்ற விசாரணைகளின் போது இந்த விடயங்கள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்டர்போல் ஒட்டாவாவிடமிருந்தும் உதவிகள் தங்களுக்கு கிடைத்தன அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வாகனங்கள் எல்லாம் ஹாலிஃபாக்ஸ், மோன்ட்ரியல், டொரண்டோ, வான்கூவர் போன்ற இடங்களிலிருந்து மீட்கப்பட்டன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு இவ்வாறு கனடா போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சி 1590 வாகனங்களை வந்து களவாடப்பட்ட வாகனங்களை இப்படி இடைமறித்து பெற்றிருந்தார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஒன்டாரியோவின் மூன்று இடைத்தேர்தல்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இடம்பெறும் என மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட் ஸ்டோனி கிரீக் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் இவ்வாறு நடைபெறவுள்ளன. கனடாவின் வாகன விற்பனைகள் கடந்த ஆண்டு சமகாலத்துடன் ஒப்பிடுகையில் 2வது மாதமாக கடந்த மாதமும் வளர்ச்சியை கண்டுள்ளது. 173,000 வாகனங்கள் கனடாவில் கடந்த மாதம் விற்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தை விட 0.5% அதிகரிப்பு மாத்திரமே என்ற போதிலும், தற்போதுள்ள பொருளாதார நிலைமைகள் கனடாவின் வாகன விற்பனை துறையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் முன்னேற்றகரமான விடயமாக கருதப்படுகின்றது. தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் தெளிவான திசையை காட்டுவதாக தமிழக காங்கிரஸ் வரவேற்றுள்ளது. அதிலுள்ள நலத்திட்டங்களை வரவேற்பதாக தெரிவித்துள்ள கம்யூனிஸ்டுகள், எனினும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதாந்தம் 4,000 ரூபாய்கள், பெண்களுக்கு மாதாந்தம் 2,500 ரூபாய்கள் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதமை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளன. வருமானத்தை பெருக்கி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என நிதியமைச்சர் கூறியிருந்தார். அதேவேளை தாவேக்கா அரசின் வரவு செலவு திட்டம் வேஸ்ட் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் 28 மாதங்கள் தூங்கிவிட்டு மகளிர் உரிமைத் தொகை அறிவித்ததையும், தேர்தல் வரும்போது அவசர அவசரமாக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியதையும் மு க ஸ்டாலின் மறந்துவிட்டதாக தாவேக்கா பதிலுக்கு விமர்சித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் தமிழ்க் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழரசுக் கட்சி, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆகியன இச்சந்திப்பில் பங்கு
1: பெற்றியுள்ளன.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்டர்.
1: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty-உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேஷமாக $2000 வரை பெருமதியான ஸ்பெஷல் gift madam summer prices kaathirukkindrana ahmed thamsi 437-860-7002
2: subra mortgage financial solutions residential commercial kana first second mortgages refinance renewal equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala no problem pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal bad credit consult proposal bankruptcy ullavargalum petrukollamudiyum ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum subra mortgage financial solution nason 1585 markham road unit 406 416-908-5656
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்ச திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். 416-535-6560.
5: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங், பியர்ட் ஸ்டைலிங், ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ், மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன், தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
7: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: 2:46 இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: அஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் லட்சுமணசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய அஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட 70,000 டாலர் வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சுமணசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 680,000 டாலர்களிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சுமணசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஒஷாவாவில் ஒஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்களிலிருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்களிலிருந்தும் 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்களிலிருந்தும் சொந்தமாகிக் கொள்ள முடியும். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவை வழங்கப்படுகின்றது.
0: தெரிவித்திருக்கிறார்கள் தாங்கள் இப்பொழுது மீண்டிருக்கின்றோம், அதாவது தங்களுடைய முழுமையான நார்மல் ஆபரேஷன்ஸுக்கு வந்து தாங்கள் வந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். வெஸ்ட்ஜெட் ஊடாக பயணங்களை மேற்கொள்வோருக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கு. நேற்று சொல்லியிருந்தார்கள் தங்களை கொஞ்சம் நேரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கே சொல்லியிருக்கிறாங்க தாங்க இப்பொழுது மீளவும் நார்மல் ஆபரேஷன்ஸுக்கு வந்திருக்கின்றோம் என்று சொல்லி. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு நியப்பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: கரெக்ட் நாலு விஷயம். எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.ca.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர் ஸ்காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ. பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் 4167317044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீபா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
8: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காப்ரோ.
7: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
9: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
10: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
9: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
10: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
11: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775, 6 4 7 5 2 2 1 7 5. KM Business dot CA.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடு இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், மானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:06 திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 27 டிகிரி செல்சியஸ் 32 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். மழைக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன. 26 டிகிரி செல்சியஸ் நாளை அதிகூடிய வெப்பநிலை. பிற்பகலுக்கு பின்னரான நேரங்களில் இந்த மழைக்கான வாய்ப்புகள் நாளை எதிர்பார்க்கப்படுகின்றன. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவினை காண இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-8241212 eastfm102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மீளவும் நாங்கள் லட்சங்கந்தசாமி தருகின்ற ஷவ வீடுகளின் விற்பனை பற்றியும் அறிந்து கொள்ளப் போகின்றோம். அஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை 680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய அஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட $70,000 வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை களையுங்கள். 416-888-8044 இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சங்கந்தசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக $680,000 நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஒஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 $2,500 டபுள் கிராஸ் டீடாச் வீடுகளை 9,10,000 $2,800 டபுள் கிராஸ் டீடாச் வீடுகளை 9,43,000 சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஸ் டீடாச் வீடுகளை

பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிற குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியனவும் கிடைக்கப்படுகின்றன. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. வாஷாவாவில் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்ற வீடுகளின் விற்பனை ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். ஏற்கனவே 50 மேலான வீடுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் லிமிடெட் டைமுக்கு இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுவது லட்சங்கந்த சமய ஊடாக மாத்திரமே இந்த விசேட விலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த முதல் கட்ட விஐபி பிரைசிங் கூட எஞ்சியிருக்கின்றன. 416-888-8044 416-888-8044

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஸ்காபரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
2: தமிழர் நாள் திருவிழா.
1: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300
3: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002 Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty-யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices காத்திருக்கின்றன. அகமை தம்சியின் 437-860-7002
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. என்பி மோட்கேஜஸ் இங்க், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto.
8: மீனாட்சி மீனாட்சி
7: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில், தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
9: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ் 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
10: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
11: அது சரி.
10: உங்களுக்கு ஆடி கார்
11: என்னது?
10: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
12: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
13: 416-900-4599.
14: டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
15: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
14: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 Shepherd Avenue East,
11: ஸ்கார்ப்ரோ 416-720-7439.
16: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே?
17: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
16: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
18: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
19: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ்.ca

0: favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: East FM. Tamar. Seidikar.
2: டொரண்டோ பெரும்பாகத்தில் விற்பனை நிலையங்களை இலக்கு வைத்து இடம்பெறும் கொள்ளை சம்பவங்களுக்கு எதிராக நீண்டகால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் 546 கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. மொத்தம் 4033 குற்றப்பதிவுகள் செய்யப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது. கனடாவில் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட வெளிநாட்டு செல்வாக்கு பதிவகம் தனது பணிகளை ஆரம்பித்துள்ளது. வெளிநாட்டு சக்திகளின் தலையீடுகளை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த பதிவகம் கெனடிய வெளிநாட்டு செல்வாக்கு வெளிப்படைத்தன்மை ஆணையாளரின் கண்காணிப்பின் கீழ் இயங்கவுள்ளது. RCMP, கெனடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவைகள் பிரிவு போன்றவற்றுடன் வினைத்திறனாக இணைந்து செயல்படும் கலந்துரையாடல்களை ஏற்கனவே தாம் நிகழ்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சனால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 10.98 லட்சம் கோடி ரூபாய்கள் கடனை தமிழ்நாடு கொண்டுள்ளதையும் இதற்கான வட்டியாக ஒரு நிதியாண்டுக்கு கிட்டத்தட்ட 79,000 கோடி ரூபாய்கள் செலுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் வருமானம் கிட்டத்தட்ட 351,000 கோடி ரூபாய்கள் எனவும் மாநிலத்தின் நிதி நிலைமைகளை சீரமைக்க குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஒரு வெற்று அறிக்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடனடியாக விமர்சித்துள்ளார். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது மரபணுக்களை சேகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் அழைப்பு விடுத்துள்ளார். அவற்றினை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் வரையில் சர்வதேச கண்காணிப்புடன் பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன்

ESFM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:39 இது திசையெங்கும் கிழக்கு. நாங்கள் லட்சங்கந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய ஆஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட 70,000 டாலர் வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை கலையுங்கள் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 680,000 டாலர்களிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சங்கந்தசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஒஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்களிலிருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்களிலிருந்தும் 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்களிலிருந்தும் சொந்தமாகிக் கொள்ள முடியும். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவை கிடைக்கப்படுகின்றது. Four one six eight eight eight eight zero four four.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளி மைதானத்தில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றுடன் 2 நாட்களும் சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்ய பிரகாஷ், பிரியங்கா, கெனடிய மற்றும் தென்னிந்திய கலைஞர்களோடு இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள். அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மார்னிங் சைரன் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ முற்றவெளியில் டேஸ்ட் ஆஃப் தமிழ்.
0: பாட்டுக்கு
2: நாரதன்,
0: வீணைக்கு
2: வாணி,
0: அழகுக்கு
2: முருகன்,
0: சொல்லுக்கு
2: அகத்தியன்,
0: வில்லுக்கு
2: வினோத்குமார்.
0: எனது வினோத்குமாரா?
2: ஆம், வில்ஸ், அதாவது உயிரெழுத வேண்டுமா? சட்டத்தரணி வினோத்குமாரை அணுகுங்கள். லா ஆபீஸ் ஆஃப் வினோத்குமார், ஸ்பிளண்டிட் சைனா மால், கேனடி மற்றும் ஸ்டீல் சந்திப்பில் அழையுங்கள். 6477665189 6477665189.
3: விட்பி ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம் வருடாந்த திருவிழா 2026 ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை கணபதி ஹோமத்துடன், ஆகஸ்ட் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அலங்கார திருவிழா ஆரம்பம், ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமை வேட்டை திருவிழா, 14 வெள்ளிக்கிழமை சப்பரம், ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர், 16 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தம், ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை வைரவர்மடை, 21 பூங்காவன திருவிழா மற்றும் வரலட்சுமி பூசை. ஸ்ரீ நவதுர்க்கை இந்துவாலயம், 1916 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், யூனிட் 2B, விட்பி. கட்டிடத்தின் பின்புறம் அமைந்துள்ளது. 416-226-9101.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
5: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
6: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
7: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway சந்திப்பில், 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
8: காற்றில் பரவும் இசை போல.
9: East FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:55 மோட்கே சொல்யூஷன்ஸ் தருகின்ற தகவல்களை மீளவும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4862-98-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 4862982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 28 டிகிரி செல்சியஸ், வெயில் பிரதானமாக இருக்கின்றது, 31 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். பிற்பகல் வெளியிலிருந்து மலைத்துறலுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. 26 டிகிரி செல்சியஸ் நாளை வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் கணிசமான குறைவினை காண இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% வாகன எரிபொருள் விலை குறைவடை இருக்கின்றது. நீங்கள் அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலகுவாக டவுன்லோட் செய்து அவற்றினூடாகவும் உங்களுடைய உறவுகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலவசமாக இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 6:04:07 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. லட்சுமணசாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றி மீளவும் அறிந்து கொள்ளலாம். அஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை 6,80,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் லட்சுமணசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய அஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட 70,000 டாலர் வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சுமணசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை கலையுங்கள். 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தமுதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 680,000 டாலர்களில் இருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சுமணசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஒஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்களிலிருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்களிலிருந்தும் 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவை கிடைக்கப்படுகின்றது. Four one six eight eight eight eight zero four.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184, 416-720-1184.
3: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
4: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto.
5: மீனாட்சி மீனாட்சி
4: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
6: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
7: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
6: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
8: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
9: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.
10: 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:23 திசையங்கம் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. செலசி பர்னிச்சரின் சம சேல் தற்போது சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது. சோஃபாஸ், பெட்ரூம் செட்ஸ், டைனிங் செட்ஸ், மேட்ரஸஸ், பூஜா யூனிட்ஸ், கிச்சன் கேபினட்ஸ் என அனைத்து வகையிலான பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்துக்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3-piece டைனிங் செட் $398 முதல், கெனடியன் மேட் 6-piece குயின் பெட்ரூம் செஸ் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டி இல்லாத தவணை வசதி, டெலிவரி அண்ட் செட்அப் சேவைகள். செலசி பர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கல், 416-731-7044. நாங்கள் மீளவும் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777, 416-298-2777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்துடன், உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777, 416-298-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777, 416-298-2777. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.சி

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: ஒன்டாரியோவின் மூன்று இடைத்தேர்தல்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இடம்பெறும் என மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஸ்காப்ரோ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட், ஸ்டோனி கிரீக் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. கனடாவின் வாகன விற்பனைகள் கடந்த ஆண்டு சமகாலத்துடன் ஒப்பிடுகையில் 2வது மாதமாக கடந்த மாதமும் வளர்ச்சியை கண்டுள்ளன. 173,000 வாகனங்கள் கனடாவில் கடந்த மாதம் விற்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தை விட 0.5% அதிகரிப்பு மாத்திரமே என்ற போதிலும், தற்போதுள்ள பொருளாதார நிலைமைகள் கனடாவின் வாகன விற்பனை துறையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் இந்த உயர்வு முன்னேற்றகரமான விடயமாக கருதப்படுகின்றது. தமிழக வெற்றிக்கழக அரசின் 1வது வரவு செலவு திட்டம் தெளிவான திசையினை காட்டுவதாக தமிழக காங்கிரஸ் வரவேற்றுள்ளது. அதில் உள்ள நலத்திட்டங்களை வரவேற்பதாக தெரிவித்துள்ள கம்யூனிஸ்டுகள், எனினும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதாந்தம் 4,000 ரூபாய்கள், பெண்களுக்கு மாதாந்தம் 2,500 ரூபாய்கள் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதமை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளன. வருமானத்தை பெருக்கி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என நிதியமைச்சர் கூறியிருந்தார். அதேவேளையில் தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் வேஸ்ட் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் 28 மாதங்கள் தூங்கிவிட்டு மகளிர் உரிமைத் தொகை அறிவித்ததையும், தேர்தல் வரும்போது அவசர அவசரமாக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியதையும் மு க ஸ்டாலின் மறந்துவிட்டதாக தாவைக்க பதிலுக்கு விமர்சித்துள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழரசு கட்சி, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஆகியன இச்சந்திப்பில் பங்கேற்றுள்ளன.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 4:37 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லக்ஷகந்தசாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் லக்ஷகந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய ஆஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட $70,000 வரையில் குறைவாக உள்ளதாகவும் லக்ஷகந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை களையுங்கள் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லக்ஷகந்தசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044. டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக $680,000 நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்ட்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள்

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்,
1: All My Blinds, சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301, 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: பாட்டுக்கரு பண்பலை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:51 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி விதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
0: நேரம் 4:54. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும் இளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: நேரம் சரியாக 5 மணி. இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்வது இஸ்டெஃப்எம் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களினாலும் கூட 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5544-0400
0: இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பிக்கின்ற முதலாவது நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சந்துரு?
2: உங்க ரெண்டு பேரும் புண்ணியத்தால் நல்லா இருக்கேன்.
0: இன்னைக்கு என்ன
2: புண்ணியத்தின்
0: மீட்டர் கொஞ்சம் சூடு வேகத்தான் என்ன, நீங்க என்ன செய்யறீங்க இப்ப அந்த நல்ல நேரத்துல சந்திரன்?
2: இன்னைக்கு மெட்ட சவுண்ட் இல்ல தானே, இன்னைக்கு கொஞ்சம் போரிங் தான் இருந்தாலும் வேலை வேலை வேலை முடிச்சிட்டு
0: நன்றி. வணக்கம். கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-5544-0400 ஊடகத்தில் நீங்களும் உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.

0: நேரம் 5:06 இஸ்டெஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ள மறுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க மேனுவல்?
2: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்கள் இருவரும்?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சோமா இருக்கின்றோம். இமானுவேல்,
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: என்ன வேற வேலை முடிஞ்சு உற்சாகத்தோட போய் கொண்டிருக்கீங்களா?
2: இந்த பாட்டை கேட்டா உற்சாகத்தானே?
0: இந்த பாட்டை கேட்டு உற்சாகத்திலே நடந்த சம்பவத்தை உற்சாகமா? அப்படி ஒத்துக்கொள்ளணும். சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி இணைந்து கொண்ட மக்கி.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோபி டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது. 416-554-4040.
1: வெளியில் 28°C உணரப்படுவது, 32°C. நாளைய தினம் வியாழக்கிழமை 26°C ஆகவும் உணரப்படுவது, 35°C ஆக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் கணிசமான குறைவினை காண இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் லட்சுமந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகளின் விற்பனை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை 6,80,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தினை லட்சுமந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய ஆஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட 70,000 டாலர் வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சுமந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை கலையுங்கள். 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஓஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 680,000 டாலர்களிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சுமந்தசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044. டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 இருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஸ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்கள் இருந்தும் 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஸ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்கள் இருந்தும் சொந்தமாக கொள்ள முடியும். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஸ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிற குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவை கிடைக்கப்படுகின்றது. 416-888-8044 416-888-8044.

0: வைக்கணுமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
3: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026.
4: தமிழர் நாள் திருவிழா.
3: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9. தொடர்புகளுக்கு 416-414-3691, 416-569-0300.
5: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002. Plug-in hybrid models அடங்கலாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty யும் வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விசேடமாக $2000 வரை பெருமதியான special gift madam summer prices kaathirukkindana ahmed thamseen 437-860-7002
6: nalla paattu naale vishayam
7: fm 102.7
6: east fm.ca
8: நேரம் 5:17 இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
9: இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
10: வணக்கம்
8: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: நான் ருத்ரராஜ் கேக்குறேன்.
8: ருத்ரராஜ் எப்படி இருக்கிறீங்க?
9: நல்ல சுகமா இருக்கேன். நீங்க இருக்கிறோம். என்ன
10: பாட்டு கேட்க போறீங்க
8: ருத்ரராஜ்? படத்துல வந்து தமிழ் படிக்க ஆசை இல்லையோ? பாட்டு கேட்க போல இருக்கியா?
10: நிச்சயம். ஆனால் ஒவ்வொரு நாளும்
8: உங்களோட என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இதை விட வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும் ருத்ரராஜ்? சரி சரி, நல்ல விஷயம். பாட்டு கேட்கலாம், நேரம் கிடைக்கும் போது அலையுங்கள். நன்றி இணைந்து உடம்பைக்கு.
10: நன்றி நன்றி ஐயா.
9: நன்றி வணக்கம்.
8: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோபி டபுள் டபுள்.
9: 416-554-4040. 416-554-4040.

0: நேரம் 5:24 நிமிடம். இஸ்ட் எஃப் எம் எல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பபி கிடைக்கிறேன்.
0: வணக்கம் பபி, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். சொல்லுங்க பபி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: படம் வந்து மாமன்னன். இந்த படத்துல விஜய் ஜெயஸ்தாஸ், மத்த சக்சிதரி கோவாளனே.
0: ஆமா ஆமா ஆமா.
2: படிச்ச நெஞ்சமே நெஞ்சமே.
0: பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது கேட்கலாம்.
2: நன்றி நன்றி. இதுவரைக்கும் வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் இல் இது கோஃபி டபுள் டபுள். நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-4-4-0-4-0-4-0-4-0.
0: நாங்கள் பாடலுக்கு முன்னதாக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
3: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777, 416-298-2777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777-4-6-2-9-8-2-7-7-7. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர up to $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777-4-6-2-9-8-2-7-7-7. மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656.
2: டொரண்டோ பெரும்பாகத்தில் விற்பனை நிலையங்களை இலக்கு வைத்து இடம்பெறும் கொள்ளை சம்பவங்களுக்கு எதிராக நீண்டகால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் 546 கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. மொத்தம் 4033 குற்றப்பதிவுகள் செய்யப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது.
3: கனடாவில் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட வெளிநாட்டு செல்வாக்கு பதிவகம் தனது பணிகளை ஆரம்பித்துள்ளது. வெளிநாட்டு சக்திகளின் தலையீடுகளை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த பதிவகம் கனேடிய வெளிநாட்டு செல்வாக்கு வெளிப்படைத்தன்மை ஆணையாளரின் கண்காணிப்பின் கீழ் இயங்கவுள்ளது. RCMB, கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவைகள் பிரிவு போன்றவற்றுடன் வினைத்திறனாக இணைந்து செயற்படும் கலந்துரையாடல்களை ஏற்கனவே தாம் நிகழ்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்.
2: தமிழக வெற்றிக் கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சனால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 10.98 லட்சம் கோடி ரூபாய்கள் கடனை தமிழ்நாடு கொண்டுள்ளதையும் இதற்கான வட்டியாக ஒரு நிதியாண்டுக்கு கிட்டத்தட்ட 79,000 கோடி ரூபாய்கள் செலுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் வருமானம் கிட்டத்தட்ட 351,000 கோடி ரூபாய்கள் எனவும் மாநிலத்தின் நிதி நிலைமைகளை சீரமைக்க குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தமிழக வெற்றிக் கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஒரு வெற்று அறிக்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடனடியாக குற்றம் சாட்டியுள்ளார்.
3: இலங்கையின் ஜாழ் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது மரபணுகளை சேகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் அழைப்பு விடுத்துள்ளார். அவற்றினை ஒப்பீடு ஆய்வு செய்யும் வரையில் சர்வதேச கண்காணிப்புடன் பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
4: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
4: ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள்.
3: 5:36 காஃபி டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நீங்கள். வணக்கம்.
6: வணக்கம் ஜிசி லாவணியா. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ருக்மணி, எப்படி இருக்கிறீங்க?
6: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இருவரும்
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: பல தத்துவங்களோட நாங்க அந்த பாட்டை கேட்கலாம்.
6: நாங்கள் வாய கொடுத்து
2: நிறைய வண்டிருக்கீங்க போல இருக்கிறது மணி.
3: நன்றி. 4165544 4 0 6 5 5 4 4 0 4 0 4 0 4 0.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமங்களில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:42 நிமிடமாக இருக்கிறது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ஈசன் கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கீங்க ஈசன்?
2: நல்ல சுகமா இருக்கு. நீங்க இருவரும்?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். ஈசன், எப்படி போகுது ஈவினிங் எல்லாம்?
2: என்ன
0: பாட்டு கேட்கலாம்?
2: பாட்டு வந்து இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல பாடுடா பாட்டு.
0: அதான் பேங்குக்கு தான் சொந்தம், மோர்கேஜ் கட்டி முடிய மட்டும் ஓவர் ஆடக்கூடாது. சரி சரி, பாட்டு வருது, எல்லாரும் கேட்கலாம். நல்ல விஷயங்களை சொல்ற பாட்டு கேட்போம். நன்றி ஈசன்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் இது கோஃபி டபுள் டபுள்.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகளெல்லாம். 416-5544-4000.
0: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் லட்சுமணந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகள் அமைப்பினை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தினை லட்சுமணந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய ஆஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட 70,000 டாலர் வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சுமணந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை கலையுங்கள். 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஓஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 680,000 டாலர்களிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சுமணந்தசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044. டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்களிலிருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்களிலிருந்தும் 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்களிலிருந்தும் சொந்தமாக கொள்ள முடியும். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிற குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவும் கிடைக்கப்படுகின்றன. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. ஓஷாவாவில் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்ற வீடுகளின் விற்பனை ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். ஏற்கனவே 50 மேலான வீடுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் லிமிடெட் டைமுக்கு இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுவது லட்சுமணந்த சாமி ஊடாக மாத்திரமே இந்த விசேட விலைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த முதல் கட்ட விஐபி பிரைசிங் கூட எஞ்சியிருக்கின்றன. 416-888-8044. 416-888-8044.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது. பிக்கோரிங் ஹாண்டா, பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165088 9552 4165088 9552. அங்குதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6479-3589-6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நடைபெற்று வருகின்றது. சோஃபா, பெட்ரூம் செட், டைனிங் செட், மேட்ரஸ், பூஜா ஜூனிட், கிச்சன் கேபினட் என அனைத்து வகை பர்னிச்சர்களையும் உங்கள் விருப்பத்திற்கேற்ப வடிவமைத்து வழங்குகின்றார்கள். ஃபேப்ரிக் சோஃபா அண்ட் லவ் சீட் $998 முதல், செக்ஷனல் சோஃபா $398 முதல், மார்பிள் டாப் 3 பீசஸ் டைனிங் செட் $398 முதல், கனேடியன் மேட் 6 பீசஸ் குயின் பெட்ரூம் செட் $998 முதல், பூஜா யூனிட்ஸ் $98 முதல். 12 மாதங்கள் வட்டியில்லா தவணை வசதி, டெலிவரி அண்ட் செரப் சேவைகள். செலசி ஃபர்னிச்சர், 3350 ஃபார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஃபார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: நாங்கள் மீளவு மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. உங்களுடைய வருமானம் மற்றும் கடன், கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி விதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777. உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ், ப்ளூ பில்டிங்கில் கிருபாத்தன பாலசிங்கம். 416-298-2777 4628-2777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:02. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோபி WWL நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லவணியா. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கிறீங்கள் இருவரும்?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சூப்பரா இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கோம். என்ஜாய் தி வெதர்.
0: வெதர் என்ஜாய் பண்ணி கொண்டு பிரைட்டா வீட்டை போய் கொண்டிருக்கீங்க.
2: ஆமா ஆமா.
0: சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
2: எல்லாம் திருவிழா காலம் தானே, அப்ப அம்மன் கோவில் தேரால அந்த பாட்டை கேட்போம்.
0: அப்ப ஒரே கொண்டாட்ட காலம் என்ற வழியா அந்த தேரையும் இழுக்கலாம் இருக்கீங்க?
2: ஆமா,
0: தேர் எழுத்து திருவிழவர் என்றுதானா? வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் கணிசமான குறைவினை காண இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 9% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது.

0: அழகு.
1: 6:07 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
2: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: நான் விஜய் கதைக்கிறேன். அப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்?
1: நல்ல சுமா இருக்கின்றோம் விஜய், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுமா இருக்கலாம்.
1: எப்படி நினைக்கிறீங்களா என்ன நடக்குது?
3: இருக்கலாம், வேலை முடிஞ்சு சேனல பார்த்து கொண்டிருக்கலாம். என்ன செய்யறாரு?
1: சரி சரி சரி, என்ன சொல்லுங்க. வேலை முடிஞ்சு என்ன சொன்னீங்க?
3: வேலை முடிஞ்சு.
1: சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம்?
3: நாளை காலை நீரில் வருவாய.
2: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி விஜய்.
3: நன்றி.
1: இணைந்த உண்டமைக்கு பாடல் வருகின்றது. கோஃபி டபுள் டபுள் 7 வரை நீங்கள் அழைத்த பாடல்களை கேட்க முடியும்.
2: 416-554-4040.
1: பாடலுக்கு முன்னதாக நாங்கள் லட்சங்கந்த சாமி தருகின்ற ஆஷாவா வீடுகள் எம்பிப்பனை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் லட்சங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய ஆஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட $70,000 வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சங்கந்தசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள். 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 சொந்தமாக கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சங்கந்தசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044. டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக $680,000 நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாக கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 8,26,000 $500 square feet double glass detached. கிடைக்கப்படுகின்றன. 416-888-8044. 416-888-8044.

0: என்றும் இசையுடன் 102.7
1: மார்க்மன் மெக்னிக்கல் சந்திப்பில் தி சாப் ஷாப் பார்பர்ஸ் ஃப்ரெஷ் லுக் தருகின்ற ஹேர் ஸ்டைலிங் பியர்ட் ஸ்டைலிங் ஃபேஷியல் போன்ற சகல விதமான சேவைகளையும் கிரேட் பிரைஸில் வழங்குகிறார்கள். ஓபனிங் ஸ்பெஷலாக ஹேர் கட் $25, கிட்ஸ் ஹேர் கட் $20, ஹேர் அண்ட் பியர்ட் ஸ்டைலிங் $30. அனுபவம் மிக்க பார்பர்ஸ் மாடர்ன் அண்ட் கிளீன் சலூன். தரமான ப்ராடக்ட்ஸ், நட்பான சேவையின் வித்தியாசத்தை உணருங்கள். தி சாப் ஷாப் பார்பர்ஸ், 2901 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல், மார்க்கம் கன்வென்ஷன் சென்டர் பிளாசா, 416-335-6444, 416-335-6444.
2: Ajax Nissan and Infiniti yil servings even. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate yil finance cheyyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease mattum finance rate yil peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rate yil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மார்க்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
8: 416-900-4599.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: 6:19 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
11: வணக்கம் காசிநாதன், கரெக்ட்.
12: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
11: இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கும்.
10: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
11: 8 நாளைக்கு 18 நாளைக்கு பாட்டு
12: கேட்போம். நிச்சயம் பாட்டு உங்களுக்காண்டி வருது. கேட்க போறோம் காசிநாதன். எத்தனை மணி வேலை?
11: 8 மணி.
12: சரி சரி, சரி சரி, பாட்டு கேட்கலாம். நன்றி இணைந்து.
10: நன்றி, வணக்கம்.

0: நேரம் 6:24 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ள மாட்டது நீங்கள். வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் ரவி சேகரன். நீங்க எப்படி இருவரும் சுகமா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு?
2: ஆமாம், வேல முடிஞ்சு போய் கொண்டு வரோம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: இந்த அவ கண்ண பாட்டுல என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: அப்படி ஆடி போயிட்டீங்க மாதிரி.
3: மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதர பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதர பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதர பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
4: போதண்டா நிறுத்து, ஆள் எப்படி இருப்பா?

0: காற்றில் பரவும் இசை போல
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஒன்டாரியோவின் மூன்று இடைத்தேர்தல்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இடம்பெறும் என மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் அறிவித்துள்ளார். ஸ்கார்போ சவுத் வெஸ்ட், யோக் சிம்கோ மற்றும் ஹாமில்டன் ஈஸ்ட் டோனி கிரீக் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் நடைபெறவுள்ளன.
3: கனடாவின் வாகன விற்பனைகள் கடந்த ஆண்டு சமகாலத்துடன் ஒப்பிடுகையில் 2வது மாதமாக கடந்த மாதமும் வளர்ச்சியை கண்டுள்ளன. 173,000 வாகனங்கள் கனடாவில் கடந்த மாதம் விற்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தை விட 0.5% அதிகரிப்பு மாத்திரமே என்ற போதிலும், தற்போதுள்ள பொருளாதார நிலைமைகள் கனடாவின் வாகன விற்பனை துறையில் நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ள சூழலில் முன்னேற்றகரமான விடயமாக கருதப்படுகின்றது.
2: தமிழக வெற்றிக்கழக அரசின் 1வது வரவு செலவுத் திட்டம் தெளிவான திசையை காட்டுவதாக தமிழக காங்கிரஸ் வரவேற்றுள்ளது. அதிலுள்ள நலத்திட்டங்களை வரவேற்பதாக தெரிவித்துள்ள கம்யூனிஸ்டுகள், எனினும் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதாந்தம் 4,000 ரூபாய்கள், பெண்களுக்கு மாதாந்தம் 2,500 ரூபாய்கள் ஆகிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாதமை ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளன. வருமானத்தை பெருக்கி வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என நிதியமைச்சர் கூறியிருந்தார். அதேவேளையில் தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் வேஸ்ட் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இந்நிலையில் 28 மாதங்கள் தூங்கிவிட்டு மகளிர் உரிமை தொகை அறிவித்ததையும், தேர்தல் வரும்போது அவசர அவசரமாக மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கியதையும் மு க ஸ்டாலின் மறந்துவிட்டதாக தாவேக்க பதிலுக்கு விமர்சித்துள்ளது.
3: இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிகார அமைச்சின் செயலாளர் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியன இச்சந்திப்பில் பங்கு பெற்றியுள்ளன.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஏ சண்டி குதிரை வாண்டி எதிரே.

நாங்கள் லட்சுமணசாமி தருகின்ற அஷாவா வீடுகளின் விற்பனை பற்றி அறிந்து கொள்ளலாம். அஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராச்சுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தினை லட்சுமணசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய அஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட 70,000 டாலர் வரையில் குறைவாக உள்ளதாகவும் லட்சுமணசாமி தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை களையுங்கள் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு அஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 680,000 டாலர்களிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸ் உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சுமணசாமி பெற்றுத் தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை அஷாவாவில் அஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்களிலிருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்களிலிருந்தும் 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்களிலிருந்தும் சொந்தமாகிக் கொள்ள முடியும். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. குறிப்பிடத்தக்கது, க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவை கிடைக்கப்படுகின்றது.

0: 6:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மீள் அறிந்து கொள்ளலாம்.
2: மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாள் மோட்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோட்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4862987 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோட்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோட்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்திருப்பதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோட்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 4862987777. தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோட்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி, லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 4162982777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோட்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 4162982777 மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
1: நேரம் 6:48 ஈஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இத்தோடு இன்றைய காஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
0: நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நம்மோரி நீங்க தொகுத்து வழங்குவதற்கு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
0: லாவண்யா,
1: ருஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: உங்கள் சகலவிதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா
2: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
2: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651.
3: ஸ்காமரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மால் கருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
4: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் மலிவு விற்பனை. ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 25 வரை அனைத்து வீட்டு தளவாடங்களும் கொள்முதல் விலைக்கே விற்கப்பட உள்ளன. தரமான சோஃபாக்கள், பவர் ரெக்லைனர் சோஃபாக்கள், மேட்ரஸ்கள், அலுமாரிகள், சுவாமி மாடங்கள், சோஃபா பெட்கள், இன்னும் ஏராளம் செக்ஷனல் சோஃபாக்கள் மலிவு விலைகளில். அனைவரையும் அன்போடு அழைக்கின்றார்கள் சன்ஃபிளவர் பர்னிச்சர், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4372632394 4162899993.
5: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி.
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு, 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, the Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல். டிக்கெட்டுகளுக்கு rhythm 7 ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 6476005297.
7: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா ஜூலை 31 வெள்ளி முதல் ஆகஸ்ட் 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. ஜூலை 31 வெள்ளி கொடியேற்றம், ஆகஸ்ட் 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, ஆகஸ்ட் 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, ஆகஸ்ட் 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், ஆகஸ்ட் 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைர மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. 8182-2989. Some conditions may apply.
7: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளில் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வம் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்க கேட்டு பாருங்க, 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம என்ன கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அதே போல் நான் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: வளம
5: வளமை போலதான், வளமை போலதான். அதுவும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜீவரஞ்சன், இந்த கிழமை நாட்கள்ல திங்கட்கிழமை ஆரம்பிச்சு வியாழக்கிழமை வரைக்கும் அப்படியே பிரகாசமா இருக்குது சூரியன். அந்த வார இறுதி வருதுன்னு தெரிஞ்சோன்னு இந்த சம்மர் ஆரம்பிச்சதுல இருந்தே வார இறுதி எல்லாம் மழையோட தான் இருக்கு.
4: உங்களோட திட்டத்தை எல்லாம் தவிடு ஓடி ஆக்கிடும்,
5: அதுதான் அதோட பிளான் மட்டும் விளங்குது.
4: அது இந்த வாரம் அப்படிதான் தெரியுது, என்ன வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. பொறுத்திருந்து பாக்கலாம் என்ன மாற்றம் நடைபெறதுன்னு சொல்லி தொடர்ந்து எஃப்எம் 102.3 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .co அமைந்திருக்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4368241212 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடகம் தொடர்பு கொள்ள முடியும்.
4: வெளியே 28°C 38°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
5: டொராண்டோ மற்றும் GTA பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 9% குறைவடைய இருக்கின்றது.
4: இன்னும் பலமான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு ஈவினிங். நாங்கள் பாடலை தொடர்ந்து தங்க தமிழ் வார்த்தை, அதனைத் தொடர்ந்து நல்லதாக நாலு விஷயத்தோடு இணைந்து கொள்ள போறோம். 30 செய்திகள், செய்தியை தொடர்ந்து முதன்மை மூன்றோடும் முதலாவது மனத்தாளத்தில் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
5: 2வது மனத்தாளத்தில் வளமை போலவே இன்றும் யார் இந்த பிரபலம் போட் நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்க போறோம். அதைத் தொடர்ந்து செய்திகள், அது மட்டுமில்லாமல் 2 மனத்தாளங்களுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல பாடல்களும் வர காத்திருக்கிறது.
4: ஆகவே இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் அவளிக்கிறது ஐரோப்பா. ஒரு ரீபாண்ட் போட்டு வருவோம்
5: நிச்சயமா.

0: ஏன் கல்லால் அறிஞ்சீங்க சினிவாஜினி?
1: அதுதான் நாயக்கான் இல்லை, அதனால கல் இருக்குன்னு
0: நினைச்சேன்.
1: அது மாதிரிலாம் அதுல அந்த வருது பாருங்க, டொரண்டோ டொரண்டோன்னு சொல்லி அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பாட்டு போட்டுருக்கீங்க.
0: 7:10 எஃப்எம் 102.2 இணைந்திருக்கைகள் தங்கத்தமிழ் வார்த்தையோடு நாங்கள் இணைந்து கொள்ளப் போகிறோம். தங்கத்தமிழ் வார்த்தையுடைய கொழு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது குறிப்பாக சங்ககால தமிழ் சொல்லாக இருக்கிறது. இதில் குறிப்பாக செழித்தல், உயர்தல், சிறப்புறுதல் என்ற சொல்லுக்கு இது அர்த்தமாகிறது.
1: கொழு என்பது வளர்ச்சி, செழிப்பு அல்லது மேன்மை அடைதலை குறிக்கும் ஒரு சொல். நிலம், நாடு, மக்கள் அல்லது புகழ் செழித்து உயர்வதை சுட்டிக்காட்டுவதற்கு இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புறநானூறு, பதிற்றுப்பத்து மற்றும் அகநானூறு போன்ற பழமையான நூல்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: இது இன்றைய நாளில் தங்க தமிழ் வார்த்தையோடு நடந்திருக்கோம். இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி வழங்கிய தகவல்களை பெற்றுக் கொள்ள போகின்றோம்.
2: பாஷாவாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை $680,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தினை லக்ஷன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய ஆஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட $70,000 வரையில் குறைவாக உள்ளதாகவும் லக்ஷன் கந்தசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $680,000 சொந்தமாக முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த

கட்ட ரிலீஸில் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லட்சங்கந்தசாமி பெற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாக கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்கள் இருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 910,000 டாலர்கள் இருந்தும் 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 943,000 டாலர்கள் இருந்தும் சொந்தமாக கொள்ள முடியும். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்ற வீடுகளின் விற்பனை ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்ஸிலிருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். ஏற்கனவே 50 மேலான வீடுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் லிமிடெட் டைமுக்கு இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுவது லட்சங்கந்த சமய ஊடாக மாத்திரமே இந்த விசேட விலைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த முதல் கட்ட விஐபி பிரைசிங் கூட எஞ்சியிருக்கின்றன. 416-888-8044 416-888-8044

0: கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காப்ரோவில் இதோ வருகிறது முதலாவது டமிழ்ஸ் ரோட் ஃபெஸ்ட் 2026
2: தமிழர் நாள் திருவிழா.
1: தமிழர் நாள் திருவிழா கலை, பண்பாடு, சுவையான உணவுகள், இசை, நடனம், குடும்பத்தின் நிகழ்வுகள், மார்க்கம் திருவில் பாஸ்மோர் தொடக்கம் மெக்டிக்கல் வரை பிரம்மாண்டமான விழா. August 8-9 தொடர்புகளுக்கு 416-414-3691 416-569-0300.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 437-999-4450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 437-999-4450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
6: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
5: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
6: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
5: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472-9-3-5899-5899. 6472-9-3-5899.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7
7: East FM.ca.

0: அந்த பாடல் ஒளித்துவந்திருக்கிறது 7:25 நிமிடம் எஃப்எம் 102 தசம் ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம். நம்ம ஒரு ஈவினிங் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். கனவுகள் உன்னை ஊக்குவிக்கும், செயல்கள் தான் உன்னை உயர்த்தும் என்று சொல்லி இன்றைய நாளில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயத்தோடு இருந்து கொள்ள போகின்றோம்.
1: அப்துல் கலாம் சொல்லியிருக்கார், கனவு காடுங்கள் என்று சொல்லியிருக்காரு. நாங்கள் அதை பின்பற்றோம். ஆனால் கனவு கண்டா மட்டும் போதுமா? அண்டா, கனவு காண்பது ஜஸ்ட் அது ஒரு முதல் படி மட்டும்தான். அதை தாண்டி அதை நனவாக்குவதற்கு தினமும் சிறிய சிறிய செயல்கள் எடுக்க வேண்டும். அந்த செயலில் இறங்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்கும் ஒரு படியாக இருக்கும்.
0: கனவோட விட்டுடாம செயலில் இறங்கினாத்தான் எல்லா சம்பவமே நடக்கும்.
1: அதைத்தான் சொல்லவா.
0: இந்த வழியில் நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகிற தகவல்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம் இன்றைய நாளும் மோர்கேஜ் தொடர்பான தகவல்களை தந்து கொண்டிருக்கின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்கான 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதன பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியிலிருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர அப் டு $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
3: சீதாவை காணமா? பொழுது விடிஞ்சா போக போது மானம்.

0: செய்திகள்
1: டொரண்டோ பெரும்பாகத்தில் விற்பனை நிலையங்களை இலக்கு வைத்து இடம்பெறும் கொள்ளை சம்பவங்களுக்கு எதிராக நீண்டகால அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் 546 கைதுகள் மேற்கொள்ளப்பட்டதாக டொரண்டோ காவல்துறை தெரிவித்துள்ளது. மொத்தம் 4033 குற்றப்பதிவுகள் செய்யப்பட்டதாகவும் அது கூறியுள்ளது. கனடாவில் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட வெளிநாட்டு செல்வாக்கு பதிவகம் தனது பணிகளை ஆரம்பித்துள்ளது. வெளிநாட்டு சக்திகளின் தலையீடுகளை தடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த பதிவகம் கெனடிய வெளிநாட்டு செல்வாக்கு வெளிப்படைத்தன்மை ஆணையாளரின் கண்காணிப்பின் கீழ் இயங்கவுள்ளது. RCMP, கெனடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவைகள் பிரிவு போன்றவற்றுடன் வினைத்திறனாக இணைந்து செயல்படும் கலந்துரையாடல்களை ஏற்கனவே தாம் நிகழ்த்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலாவது வரவு செலவு திட்டம் இன்று சட்டசபையில் நிதியமைச்சர் மரிய வில்சனால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 10.98 லட்சம் கோடி ரூபாய்கள் கடனை தமிழ்நாடு கொண்டுள்ளதையும் இதற்கான வட்டியாக ஒரு நிதியாண்டுக்கு கிட்டத்தட்ட 79,000 கோடி ரூபாய்கள் செலுத்தப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக அரசின் வருமானம் கிட்டத்தட்ட 3,51,000 கோடி ரூபாய்கள் எனவும் மாநிலத்தின் நிதி நிலைமைகளை சீரமைக்க குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தமிழக வெற்றிக்கழக அரசின் வரவு செலவு திட்டம் ஒரு வெற்று அறிக்கை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உடனடியாக விமர்சித்துள்ளார். இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளது மரபணுக்களை சேகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் அழைப்பு விடுத்துள்ளார். அவற்றினை ஒப்பிட்டு ஆய்வு செய்யும் வரையில் சர்வதேச கண்காணிப்புடன் பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.

0: இசைஞானி இளையராஜன் இசைந்த பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. 7:39 எஃப்எம் 102.3 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள்.
1: நாங்கள் இந்த பொழுதில் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி தர விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: வாஷாவில் மிகவும் கவனம் பெற்றிருக்கின்ற வீடுகளின் விற்பனையில் உங்களுக்கான டபுள் கராஜுடன் கூடிய டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாகிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தில் லக்ஷன் கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த ப்ரொஜெக்டில் வீடுகளின் விலைகள் தற்போதைய ஆஷாவா மார்க்கெட் பிரைஸினை விட 70,000 டாலர் வரையில் குறைவாக உள்ளதாகவும் லக்ஷன் கந்தசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை கலையுங்கள் 416-888-8044. இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒஷாவாவில் ஒரு புத்தம்புதிய டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 680,000 டாலர்களிலிருந்து சொந்தமாகிக் கொள்ள முடியும். அதுவேளையில் வேகமாக விற்பனைகள் இடம்பெற்று வருகின்ற சூழலில் இந்த ப்ரொஜெக்டில் ஏற்கனவே விற்கப்பட்டிருந்த சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் சோல்ட் அவுட் ஆகியிருக்கின்றன. ஆனால் நீங்கள் இப்பொழுதும் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை இந்த கட்டுமானத்தில் பெறுகின்ற ஆர்வத்தினை கொண்டிருந்தால் அடுத்த கட்ட ரிலீஸில் வெயிட்டிங் லிஸ்ட் ஊடாக உத்தரவாதமாக உங்களுக்கு ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை லக்ஷன் கந்தசாமி பெற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கின்றார். 416-888-8044 டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் லிமிடெட் எண்ணிக்கையில் உங்களுக்காக காத்திருக்கின்றன. குறிப்பாக 680,000 டாலர்களிலிருந்து நீங்கள் உங்களுக்கான ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீட்டினை ஒஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அண்மையில் சொந்தமாகிக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 2,000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 8,26,000 டாலர்களிலிருந்தும் 2,500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 9,10,000 டாலர்களிலிருந்தும் 2,800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை 9,43,000 டாலர்களிலிருந்தும் சொந்தமாகிக் கொள்ள முடியும். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான கால இடைவெளி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன், பினிஷ் பேஸ்மெண்ட்டுக்கான ஆப்ஷன் ஆகியவையும் கிடைக்கப்படுகின்றன. அசைன்மென்ட்டும் வழங்கப்படுகின்றது. வாஷாவாவில் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்ற வீடுகளின் விற்பனை ஒரு டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 680,000 டாலர்ஸிலிருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். ஏற்கனவே 50க்கு மேலான வீடுகள் விற்று தீர்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் லிமிடெட் டைமுக்கு இந்த விஐபி பிரைசிங் வழங்கப்படுவது லக்ஷன் கந்தசாமி ஊடாக மாத்திரமே இந்த விசேட விலைகளை பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் லிமிடெட் எண்ணிக்கையிலான லோட்கள் மாத்திரமே இந்த முதல் கட்ட விஐபி பிரைசிங் கூட எஞ்சி 416-888-8044 416-888-8044

0: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: இசைஞானி இளையராஜன் செயல் காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. 7:47 முதன்மை மூன்றோடு நாங்கள் இந்த பொழுது நடந்துகொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் டொரண்டோவில் அதிகரித்து வரும் வீட்டு வசதி பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் கனடிய பிரதமர் மார்க்கானி புதிய வாடகை வீடுகள் கட்டுவதற்காக 2.7 பில்லியன் கனடிய டாலர் முதலீட்டை அறிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது. இந்த நிதியின் மூலம் அடுத்த 3 ஆண்டுகளில் 5,600 மேற்பட்ட புதிய வாடகை வீடுகள் உருவாக்கப்பட இருப்பதாக அவர் கூறியிருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது.
2: அவற்றில் ஒரு பகுதி மலிவு விலை மற்றும் வாடகை கட்டுப்பாட்டில் வழங்கப்படும் வீடுகளாக இருக்கும் என்றும், இந்த திட்டம் டொரண்டோவில் வீட்டு வசதியை அதிகரிப்பதோடு பொதுமக்கள் எதிர்கொள்ளும் அதிக வாடகை சுமையையும் குறைக்க உதவும் என்றும் அரசு தெரிவித்திருக்கின்றது.
1: இதுவேளை அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது ராணுவ தாக்குதலை மேற்கொண்டால் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள எண்ணெய் வயல்கள், சுத்திகரிப்பு நிலையங்கள், மின்சாரம் மற்றும் குடிநீர் உட்கட்டமைப்புகள் உள்ளிட்ட முக்கிய நிலைகள் மீது பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது.
2: அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கையை தொடர்ந்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிராந்திய நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி ராணுவ மோதலை தவிர்க்க டிரம்ப் நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறும் கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இதனையடுத்து சவுதி இளவரசர் அமெரிக்க ஜனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு ராணுவ நடவடிக்கைகளை தவிர்த்து பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார்.
1: ஒன்டாரியோ அரசின் ஓசாப் மாணவர் நிதியுதவி திட்டத்தில் செய்யப்பட்டுள்ள புதிய மாற்றங்கள் அமலுக்கு வந்துள்ளன. இதன்படி மாணவர்களுக்கான மானியங்கள் குறைக்கப்பட்டு கடனுதவி அதிகரிக்கப்பட்டுள்ளதால் உயர்கல்வி மேலும் சிரமமாகும் என மாணவர்கள் கவலை தெரிவித்திருப்பதாக கூட செய்திகள் வெளியாகிறது.
2: இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் ஏற்கனவே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மாற்றங்கள் அரசு திரும்ப பெற வேண்டும் என்றுதான் மாணவ அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. எனினும் இந்த கொள்கையை மாற்றும் திட்டம் அரசிடம் இல்லை என்பதால் புதிய விதிகள் தற்போது நடைமுறையில் அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது.
3: ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவமும் நம்பிக்கையும் கொண்டவர் மோர்கேஜ் சொல்யூஷன் கிருபாதர பாலசிங்கம். 416-298-2777 உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகள் மற்றும் பிரைவேட் நிதி நிறுவனங்களிலிருந்து ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜுக்காக 24 மணி நேரத்தில் அப்ரூவல் பெற்றுத்தரக்கூடியவர் கிருபாதர பாலசிங்கம். உங்கள் வீட்டின் மோர்கேஜ் தற்போது கூடிய வட்டியில் அல்லது பிரைவேட் மோர்கேஜிடம் இருந்தால் அதை ரீஃபைனான்ஸ் செய்து குறைந்த வட்டி வீதத்தில் வங்கியில் செய்து தருவதுடன் உங்களிடம் தற்போது உள்ள வீட்டின் மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்களை ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜின் ஆக குறைந்த மாத கட்டணத்தில் உங்கள் கடனை அடைக்கக்கூடிய வசதியையும் அவர் செய்திருக்கின்றார். தற்போது அதிகரித்த வட்டியில் உங்கள் மோர்கேஜ் பி லெண்டர் அல்லது பிரைவேட்டிடம் இருக்குமானால் அதை வங்கிக்கு மாற்றி உங்கள் மாத கட்டணத்தை குறைத்து தருகின்றார். அலையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 தற்போது உங்கள் வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜ் வரும்போது இவரிடம் 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $375 மாத்திரமே, 100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாத கட்டுப்பணம் $750 மாத்திரமே. இவரிடம் ஒரு வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ரினுவல் ஃபீஸ் செலுத்தாமல் சேமிக்கலாம் என்பதுடன் எப்போதும் உங்கள் கடனை பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதியும் உள்ளது. உங்கள் மாத கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியை மாத்திரம் செலுத்தாலும் அல்லது முதலையும் வட்டியையும் சேர்த்து கட்டக்கூடிய வசதிகள் உள்ளன. 24 மணி நேரத்தில் அப்ரூவல் எடுத்து 72 மணித்தியாலத்தில் பணத்தை பெறும் வசதியும் உள்ளது. ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் தற்போது உங்களுடைய மோர்கேஜ் ஃபிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உள்ள ஒரு வங்கியில் இருக்கும் போது அதனை பிரேக் பண்ணுவதன் மூலம் நீங்கள் பெனல்டி எதிர்கொள்ளலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் இன்னொரு வங்கியில் இருந்து குறைந்த வட்டியில் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலம் உங்களுக்கான அவசர நிதி சேவைகள் ஏற்படும் போது அதனை பெற்றுத்தர $400,000 வரை கடனை பெறக்கூடிய ஒழுங்குகளையும் செய்திருக்கின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 உங்கள் வருமானம் எதுவாக இருந்தாலும் இவரிடம் பேசி ரீஃபைனான்ஸ் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் கிருபாதன பாலசிங்கம். 416-298-2777 மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம் ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417 பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417
2: Ajax Mitsubishi's biggest summer sale of the year. 100க்கு மேலான வாகனங்கள் உடனடி டெலிவரிக்கு தயாராக உள்ளன. அகமத் தம்சீனிடம் உங்கள் வாகனத்தை இன்றே அப்கிரேட் செய்யுங்கள். $1000 trade-in bonus பெறுங்கள். 437-860-7002 Plug-in hybrid model சரங்களாக selected RVR மற்றும் Outlander-களை 0% financial பெறுவதோடு 10-year powertrain warranty உடன் no charge 10-year அல்லது 160,000 kilometer gold comprehensive warranty வழங்கப்படுகின்றது. தமிழ் பேசும் மக்களுக்கு விஷயமாக $2000 வரை பெருமதியான special gift matum summer prices kaathirukkindana ahmed thamsi 437-860-7002
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா? எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமன்
1: குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301
6: ஹரே கிருஷ்ணா இஸ்கோன் ஸ்காப்ரோவாலய வருடாந்த ரத யாத்திரை இம்முறை ஆகஸ்ட் மாதம் 8 தேதி இலக்கம் 5555 ஸ்டீல் செவன்யூ ஸ்காப்ரோ மிலிக்கன் பார்க்கில் இடம்பெறும். ரத யாத்திரை, இசை நடன நிகழ்ச்சிகள் மற்றும் அன்னதானம் என்பனவும் இடம்பெறும். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். தொடர்புகளுக்கு 4379903701.
7: Your favorite music on your favorite station 102.7.

0: நேரம் சரியாக மணி எஃப்எம் 102.7 ஈஸ்டஃபம் .co.in அமர்ந்திருக்கைகள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டஃபம் 102.7.
1: ஈஸ்டஃபம் தொடர்புகளுக்கு 4168241212 மற்றும் ஈஸ்டஃபம் 102.7@gmail.com மின்னஞ்சல் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும்.
0: வெளி 27°C 32°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது.
1: டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு முதல் 9% குறைவடை இருக்கின்றது.
0: நல்ல சம்பவம் நடக்கப்போகுது,
1: நல்ல செய்தியாகவும் இருக்கிறது. இது அப்படியே குறைஞ்சிட்டு போகணும் நாங்களும்
0: எதிர்பார்க்கிறோம், மகிழ்ச்சியா நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி, இன்று நாங்கள் புதன்கிழமை, புதன்கிழமை என்று சொல்கின்ற பொழுது 8 மணி என்று நாங்கள் சொல்கின்ற பொழுது யார் அந்த பிரபலம் உங்களை சந்திக்கும்? நாங்கள் தருகின்ற 3 கூற்றுக்களை வைத்துக்கொண்டு அந்த கூற்றுக்குரிய பிரபலம் யார் அப்படி என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடித்து எங்களோட பதிலை சொல்லணும். இன்றைய நாளிலும் நாங்கள் அந்த பிரபலத்துக்காக, ஒரு பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற 3 கூற்றுக்களை தரப்போகிறோம். அதை கேட்ட பின்னர் அந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்கள் நேரடியாக அழைத்து சொல்லலாம்.
1: முதலாவது கூற்று, இசை உலகிற்கு மறக்க முடியாத பாடல்களை வழங்கிய பழம்பெரும் இசைக்குயில். இரண்டாவது கூற்று, தனது 7வது வயதிலேயே திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமான இவர் இசை உலகில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்தவர். மூன்றாவது கூற்று, குழந்தைத்தனமான குரலுக்கு சொந்தக்காரரான இவர் பல மொழிகளில் 6000 மேற்பட்ட பாடல்களை பாடியவர்.
0: இதன் நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற இந்த 3 கூற்று, இந்த 3 கூற்றுக்குரிய பிரபலம் யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4165544040 ஊடாக அழைத்து நீங்கள் பதிலை சொல்ல முடியும். இசை உலகுக்கு மறக்க முடியாத பாடல்களை வழங்கிய பழம்பெரும் இசைக்குயில் தனது 7வது வயதிலேயே திரைப்படத்தின் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமான இவர் இசை உலகில் தனக்கு ஒரு முத்திரையை பதித்தவர். குழந்தைத்தனமான குரல் சொந்தக்காரருக்கான இவர் பல மொழிகளில் 6000 மேற்பட்ட பாடல்களை பாடியவர். இதாண்டி நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற 3 கூற்றுக்கள். இந்த கூற்றுக்கை வைத்துக்கொண்டு இந்த பிரபலம் யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைக்கலாம். 4164544040